அதிகாலை நேரம், அமைதியான பிரபஞ்சம் இசையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இறைவனை நோக்கி. இது கோடிப்பண்பலை 100.5 அருள்மாலை.

தொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம். வியாசமுனி விரித்துரைத்த விஸ்வநாதாஷ்டகத்தை நாளும் பாசமுற பகர்வார்க்கு சுகம் கல்

படைத்த பரம்பொருளோடு கிடைத்த இப்பொன்னாளில் துயர்துடைக்கும் தூய இறைமைக்கு தூவான பன்னீராய் தெளித்து கொண்டிருக்கிறது நாதங்களின் நான்மணி கடிகையாம் நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இனி கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 இன்று மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. தொடர்ந்து 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். தொடர்ந்து 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு இனிய பாடல்களுடன் சுகமான காலை. நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும். தொடர்ந்து 7:30 கேட்கலாம் சுகமான காலை. நிகழ்ச்சியில்

0: 75க்கு பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்கமுக்கு தர்பார். 7:45க்கு பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம். 8:30க்கு கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் 8:10க்கு பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50க்கு சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் பானவில். 9:30க்கும் கேட்கலாம் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் பானவில். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில். 12:20க்கு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:30க்கு ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 12:40க்கு கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து 2:15க்கு பொன்னியின் செல்வங்கள். 2:30க்கு கேட்கலாம் டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் செல்வி அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து. 3:40க்கு பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்துறிகையில் கலக்கல் கேள்வி. 4:30க்கு பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துறிகையில் கலக்கல் கேள்வி. மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசையாய் சித்திரச்சபானம். 5:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்சபானம் நிகழ்ச்சியில். 5:40க்கு நாவல் நேரம். 5:55க்கு ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு இனிய பாடல்களுடன் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில். 6:10க்கு பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30க்கு தமிழ் செய்தி அறிக்கை. மாலை 6:40க்கு பண்ணையும் பசுமையும். கம்பு பயிர் சாகுபடி குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் KINR அவர்கள். 7:00 நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன் தங்கள் அன்புடன். 7:55க்கு சேவை செய்திகள். 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பஞ்சதந்திரம் தை தை தத்தை விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. 9:00 கொடைத்தென்றல், 10:00 திருச்சி மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களோடு நினைவே சுகம். இடைவிடா இசைமெட்டுகளோடு இரவு சிறகு விரியும் 11:00 இணைந்தே இருங்கள். கொடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை மகிழ்ந்தே இருங்கள். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெட்ரோல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்தநாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: புத்துணர்ச்சி தரும் காலை வணக்கம் நேர்களே.

0: ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய நாளுக்கான தொடக்கம். நேற்று நடந்த நிகழ்வுகளை மறந்து இன்று புத்துணர்ச்சியுடன் இலக்கை நோக்கி சிறிய அடியெடுத்து வைப்போம். நல்லவைகளே நடக்கட்டும் என வாழ்த்தி தொடங்கலாம் கொடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வான்மறை போற்றும் வள்ளுவரின் வாக்கு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1049.

0: எரிகின்ற நெருப்புக்குள் இருந்து தூங்கவும் முடியும். ஆனால் வறுமைக்குள் இருந்து தூங்குவது என்பது எவ்வகையாலும் முடியாது. குறள் எண் 1049 அதிகாரம் நல்குறவு.
1: நெருப்பினுள் துஞ்சலுமாகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது.
0: எரிகின்ற நெருப்புக்குள் இருந்து தூங்கவும் முடியும். ஆனால் வறுமைக்குள் இருந்து தூங்குவது என்பது எவ்வகையாலும் முடியாது. குறள் எண் 1049 அதிகாரம் நல்குறவு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
4: நான் திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: 6:11 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
1: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9966552399.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட்
3: 3823455 or visit www.mahindra.org.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச

0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
3: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
2: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
3: கால் 8220782333.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

என்றாலே சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவில்தான். அந்த தில்லை கூத்தனின் களி நடனமே இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமாகிறது. பஞ்சபூத தலங்களில் இது ஆகாய தலமாக விளங்குகிறது. அதனாலேயே சிதம்பர ரகசியம் என்ற சொற்றொடரும் பழக்கத்துக்கு வந்தது. அதாவது மேகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலே பறந்து விருந்திருப்பதுதான் வானம். அதனை அத்தனை எளிதாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாது. அதே போல சிதம்பரம் கோயிலும் ரகசிய பெருமை கொண்டது. இந்த கோயிலில் பிரதான தெய்வம் ஆதிமூலநாதர் என்ற ஈசன்தான். என்றாலும் பிரபலமானவர் இங்கு உறையும் நடராஜ பெருமான் தான். நடராஜரின் சந்நிதி சித் சபை என்று வழங்கப்படுகிறது. இதன் வலது பக்கத்தில் சிறு வாசல் ஒன்று உள்ளது. இதற்கு முன்னால் தொங்கவிடப்பட்டிருக்கும் திரை அகற்றப்பட்டு தீப ஆரத்தி காட்டப்படும். உள்ளே இறைவனின் திருவுருவம் இருக்காது. மாறாக தங்கத்தால் ஆன வில்வ இலை மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். அதற்குத்தான் தீபாராதனை. அந்த மாலையை யாராவது அரூபமாக அணிந்திருந்தார்களா என்ற வியப்பும் இந்த தலத்தின் ஒரு ரகசியமாக உணரப்படுகிறது. இறைவன் ஆகாயம் போல முழுவதும் அறிய முடியாதவராக இருக்கிறார் என்ற தத்துவம் இது. பொதுவாக ஒரு கோயிலில் உற்சவர்தான் விழாவின் போது ஊர்வலமாக வருவார். ஆனால் இங்கோ மூலவரான நடராஜரே அவ்வாறு நகர்வலம் வருவார். இங்குள்ள நடராஜர் சன்னதி மனித உடலமைப்பை ஒத்திருக்கிறது. பொன்னம்பலமான இந்த சன்னதியில் 21,600 தங்க ஓடுகள் கூறியாக வெய்யப்பட்டிருக்கின்றன. இது ஒரு நாளைய மனித சுவாசத்தின் எண்ணிக்கை. இந்த தகடுகளை இணைக்க அடிக்கப்பட்டிருக்கும் 72,000 ஆணிகள் மனித நாடி நரம்புகளின் எண்ணிக்கையை ஒத்திருக்கின்றன. இந்த கோயிலுக்கு 9 வாசல், மனிதருக்கும் 9 வாசல். அதோடு சிவமந்திரமான சிவாய நம என்ற 5 மந்திரமாக கருவறைக்கு 5 படிகள் அமைந்திருக்கின்றன. இங்குள்ள 64 சாத்து மரங்கள், 64 கலையையும், 96 ஜன்னல்கள், 96 தத்துவங்களையும் குறிக்கின்றன. இவற்றோடு 4 வீதங்கள், 6 சாஸ்திரங்கள், 5 பூதங்களின் அடிப்படையில் தூண்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன.

0: இந்த கோயிலில் ஒவ்வொரு வருடமும் தேசிய பாரம்பரியம் அனுசரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது என்ன? சிதம்பரம் நடராஜ பெருமான் கோவிலின் கிழக்கு கோபுரத்துக்கு முன்னால் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்கிறார்கள். அனைவரும் கரங்களை கூப்பி அந்த கோபுரத்தை அண்ணாந்து பார்த்தபடி நின்றிருக்கிறார்கள். நேரமாக ஆக அவர்களுடைய பரபரப்பு அதிகரிக்கிறது. இது வெறும் பக்தி பரவசம் அல்ல, அதற்கும் மேலே. கோவிலுக்குள்ளே சில தீட்சிதர்கள் கூடுகிறார்கள். தேச நலனுக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. கூடவே மங்களமாக தவில் பக்த வாத்தியத்துடன் நாதஸ்வரம் இசைக்கப்படுகிறது. ஒரு அகஞ்ச வெள்ளித்தட்டு கொண்டு வரப்படுகிறது. அதில் மூவர்ணங்களுடன் பளபளக்கும் இந்திய தேசிய கொடியை மடித்து வைக்கிறார்கள். இந்த தட்டு மூலவர் நடராஜ சன்னதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே அந்த தில்லை கூத்தனின் பாதத்தில் அதை சமர்ப்பிக்கிறார்கள். மீண்டும் தமிழ் மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. பிறகு இறைவன் அனுமதி அளித்ததை மானசீகமாக உணர்ந்து அந்த தட்டை கருவறையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள். அந்த கொடியை பிரித்து ஒரு நீண்ட கழியில் கட்டுகிறார்கள். தீட்சிதர்களின் மந்திரம் முழங்கு நாதஸ்வர இசை முன்னே செல்ல அந்த கொடியை கோவிலின் உள்பிரகாரத்தில் பிரதட்சிணமாக எடுத்து வந்து கிழக்கு கோபுரத்தை அடைகிறார்கள். கோவிலுக்கு உள்ளிருந்தபடியே கோபுரத்தினுள் செல்லும் படிகள் வழியாக மேலே ஏறுகிறார்கள். கோபுரத்திற்கு மேலே வந்ததும் ஏழாம் நிலையின் வாசல் வழியாக வெளிவந்து பக்கவாட்டில் உள்ள இரும்பு படிகள் மேலேறி கோபுர உச்சியில் தாம் கொண்டு வந்திருந்த தேசிய கொடி கம்பத்தை பொருத்துகிறார்கள். மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. கீழே குழுமியுள்ள பக்தர்கள் உள்ளங்கையால் தம் கன்னங்களை தட்டிக்கொண்டு தம் தேசிய பக்தியை தெரிவிக்கிறார்கள். கீழே கோவில் சுவரில் ஒரு கற்பலகை பதிக்கப்பட்டுள்ளது. அதில் ஜெய்ஹிந்த், சர்வசிஸ்து, வருஷம் ஆடி மாதம் 30ஆம் தேதி 15/8/1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற நன்னாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கற்பலகைக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்யப்படுகின்றன. நிறைவாக நம் தேசிய கொடிக்கு தீப ஆராதனை காட்டப்படுகிறது. இந்த தேசிய பக்தி திருவிழா இந்தியா சுதந்திரம் பெற்ற மறு வருடத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்படி இந்த கொடி உற்சவத்தை காண வரும் பக்தர்களுக்கு பயன் தரும் செடிகளும் மரக்கன்றுகளும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கோயிலை தரிசித்தோம் என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
5: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
9: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கும் வசந்த விடியல்.
10: கோவில் விழா தகவல்கள். மயிலாடுதுறை சீர்காழி வட்டம் திருநாங்கூர் மதங்கீஸ்வர சுவாமி ஆலய திருக்காட்சி வைபவ விழாவில் இன்று மாலை 5 மணி முதல் தீபாராதனை மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள்.
11: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
12: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
11: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
3: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
13: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
14: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
13: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
15: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும்

0: கல்லூரி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ பிஎஸ்ஜி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255 9865885330.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில் கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், எம்பிஏ, எம்சிஏ மேலாண்மையியல், பிஎட், எம்எட் கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
5: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
4: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
10: இன்று பிறந்தநாள் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5.
11: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இனிப்பூந்தலிய நேரத்துல நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன? தரணிஷ். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சங்ககிரி.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: ஸ்ரீ வித்யாசாகர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் சங்ககிரி.
0: அப்படியா? சரி சரி. நீங்க எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க. இன்னும் உங்க தத்தை மொழி போகல, ரொம்ப அழகா இருக்கு. உங்க மேம் உங்களுக்கு என்னெல்லாம்
1: சொல்லி தருவாங்க?
0: எழுத்துமே சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: சார், பிளானட்ஸ் நேம்.
0: எங்க சொல்லுங்க.
1: மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன்.
0: ஒரே ஒரு பிளானட் மட்டும் மிஸ் ஆயிருச்சா? தொலைஞ்சு போச்சா? சரி சரி. வேற என்ன சொல்வீங்க? எங்களுக்கு
1: 1 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12
0: 7 2 14 8 2 16 9 2 18 10 2 20. மேம் சொல்லி கொடுத்தாங்களா? உங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்களா? யாரோ சொல்லி கொடுத்தாங்க.

0: அப்படியா? நீங்களா கத்துக்கிட்டீங்களா? பாதி பாதியா சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? சரி, நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: சயின்டிஸ்ட்.
0: சயின்டிஸ்டா? என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறீங்க? நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த விஞ்ஞானி ஆகிறதுக்கு கொடி பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
6: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
5: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
6: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
5: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
9: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
10: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
13: 2026-27ஆம் ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
12: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
14: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
15: தொடர்புக்கு 9524936156.
16: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள். தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
17: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
18: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
19: கோடை பண்பலை

0: இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம். எட்டு 30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக வர காத்திருக்கிறது. வாங்க நேயர்களே, உங்களோட விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம் இன்று காலை 8 மணிக்கு. இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின் போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால

0: சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப்பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 கட்ட மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 2ஆம் கட்ட விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை பெறுவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கு ஒரு பாடத்திற்கு 700 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. மேலும் மதிப்பெண் சரிபார்ப்பு மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு வரும் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் 2 பாலங்கள் இடிந்து விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை CBI கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமன் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 8 கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1232 கோடி

0: ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
0: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
5: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
9: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கிய வசந்த விடியல்.
10: நிறைவிற்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். மீண்டும் வசந்த விடியல் நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. இனி இனிய பாடல்களுடன் சுகமான காலை.

காலை நேரம், கவிதைகள் துளிர்விடும் தருணம், மகிழ்ச்சி மலர்ந்திடும் வேளை, மனதோடு இசைக்கும் புள்ளினங்கள், அதன் கீச்சிடும் இசை, மனதிற்குள் புத்துயிர் பெறும் உணர்வுகள். இவ்வழகிய சூழலில் புலர்ந்திடும் காலை, அதை புன்னகையோடு வரவேற்று புத்துணர்வு இசை பாடக்கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் சுகமான காலை நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் நாளை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
9: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
0: 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: கோடை பண்பலையின் நெருப்புழையின் சுகமான காலை. இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்து மகிழ்கிறது கோடை பண்பலை நெருப்புழை 5.

இன்னிசை கடலில் மூழ்கி திளைக்க செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தின் சுகமான காலை. இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் வர இருக்குதுங்க. வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம், காத்திருத்தல் அவசியமா அனாவசியமா? காத்திருத்தல் அவசியமா அனாவசியமா?

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RBS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
9: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
0: 8:30 கேட்கலாம்
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: வழங்கும் மனதோடு ராகம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: காலை நேர தென்றலை சுவாசிக்க செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் நொறுபுழையின் சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல், காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. யாரெல்லாம் நம்மளோட தூரத்து சொந்தங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமான மாவட்ட நேர்களை தவிர்த்து மற்ற அனைத்து மாவட்ட உறவுகளும் அழைக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுட்ருக்கக்கூடிய அன்பு உறவுகளும் அழைக்கலாம். இன்று காலை 8 மணிக்கு கொடைப்பான்வழி 100.5 மனதோடு ராகத்தில் தூரத்து சொந்தங்களாக.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டு தாவணி மதுரை.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: வழங்கும்.

0: மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
1: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
0: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
2: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வணக்கம் அண்ணா.
9: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
8: என்னமண்ணா பேனாவை வைத்து வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்?
9: அமைச்சரே, என்ன சாதாரணமாக பேனா என்று சொல்லிவிட்டீர்கள், இது பேனா.
8: மன்னா, நானும் பேனா என்று தானே சொன்னேன்.
9: இது நம் பக்கத்து நாட்டு மன்னர் எனக்கு பரிசாக கொடுத்த விலை உயர்ந்த பேனா.
8: ஓஹோஹோ, சரி சரி சரி. அப்படியானால் ஏன் அந்த பேனாவை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்?
9: அப்படி கேளுங்கள் அமைச்சரே, அப்படி கேளுங்கள். இதை அவர் எனக்கு பரிசாக கொடுத்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால் இதை நாம் தொடர்ந்து பயன்படுத்தலாமா, அல்லது தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் அவரை நாம் நட்பு ரீதியாக நம் நாட்டிற்கு விருந்துக்கு அழைக்கலாமா? ஏனென்றால் மீண்டும் ஒரு புதிய பேனாவோடு வருவார் பாருங்கள். அதுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
8: சரியாய் போய்விட்டது. ஏன்மண்ணா, பேனா பார்ப்பதற்கு புதிதாக அப்படியே தானே இருக்கிறது. மை தீர்ந்து விட்டால் மீண்டும் ஊற்றி எழுத வேண்டியதுதானே, அதை ஏன் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
9: அமைச்சரே, இந்த பேனாவை நான் பயன்படுத்த தொடங்கி கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேல் ஆகின்றன. என்னதான் விலை உயர்ந்த பேனாவாக இருந்தாலும் இது பழையதுதானே, அதுதான் 2 மாதங்கள் ஆகிவிட்டனவே.
8: ஓ, சரி சரி மன்னா, ரொம்ப பழசுதான். நீங்கள் பேனாவை மாற்றுகிறீர்களோ மாற்றாமல் விடுகிறீர்களோ அதுவெல்லாம் விடுங்கள். இப்போது நான் சொல்லும் பொருட்களை எவ்வளவு நாட்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
9: அப்படி என்ன கேட்க போகிறீர்கள் அமைச்சரே? கேளுங்கள்.
8: உங்கள் டூத் பிரஷ், பல் துளக்குவீர்களே, அந்த பிரஷை எத்தனை மாதங்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்?
9: அது அது அது அமைச்சரே, அதை வாங்கி நான் பயன்படுத்த தொடங்கி 1 மாதத்திலேயே பூ போல விரிந்து விட்டது. இருந்தாலும் நன்றாக தானே இருக்கிறது என்று கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக அதையே தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அமைச்சரே.
8: 8 மாதமா அண்ணா? நாம் பல் துளக்க பயன்படுத்தும் அந்த டூத் பிரஷ்களை 3 மாதத்திற்கு 1 முறை மாற்ற வேண்டும் என்று அதிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து மாற்றிவிடுங்கள்.
9: ஓ, அப்படியா அமைச்சரே? சரி, பார்ப்போம்.
8: பிறகு இந்த பாத்திரம் துளக்கும் நார் இருக்கிறது இல்லையாமண்ணா, அந்த நாரை எவ்வளவு நாட்களுக்கு 1 முறை ராணியார் மாற்றுகிறார்?
9: அது அது என்ன அமைச்சரே, மளிகை சாமானம் வாங்கும் போது மாதம் 1 முறை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான்.
8: வாரம் 1 முறை பாத்திரம் துளக்கும் நார்களை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் மன்னா. ஏனென்றால் அது ஈரப்பதத்தோடே இருக்கிறது அல்லவா, அதனால் கிருமிகள் தங்கும் அபாயம் இருக்கிறதாம். வாரத்திற்கு 1 முறை அதை கண்டிப்பாக மாற்றிவிட வேண்டுமா?
9: ஓஹோ, பாத்திரம் துளக்கும் நார்களை வாரம் 1 முறை மாற்ற வேண்டுமா அமைச்சரே? சரிதான் சரிதான், குறித்து வைத்துக் கொள்ளுகிறேன்.
8: அடுத்து மன்னா, உங்கள் தலையணையை கடைசியாக எப்போது மாற்றினீர்கள்?
9: அமைச்சரே, தலையணை உரையை எப்போது மாற்றினீர்கள் என்று கேளுங்கள். சொல்கிறேன், தலையணையை ஏன் மாற்ற வேண்டும்?
8: மன்னா, நாம் பயன்படுத்தும் தலையணையை குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு 1 முறையாவது புதிதாக மாற்றிவிட வேண்டுமாம். ஏனென்றால் நம்முடைய வியர்வை, டெட் ஸ்கின் செல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சருமத்திலிருந்து அழிந்து போன செல்கள் எல்லாம் உள்ளே சென்று கிருமிகள் உண்டாகி இருக்குமாம். அது அப்படியே நாளடைவில் நமக்கு சரும பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அபாயமும் இருக்கிறதாம். மேலும் ஸ்கின் அலர்ஜி, அதாவது தோல் வியாதி இருப்பவர்கள் எல்லாம் 2 ஆண்டுகள் அல்ல, அதற்கு முன்பேயே மாற்றி விடுவது சாலச்சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் மன்னா.
9: ஓ, அப்படியானால் தலையணையை ஆண்டு கணக்கில் பயன்படுத்த முடியாது என்கிறீர்களா அமைச்சரே? சரி சரி.
8: அடுத்ததாக மன்னா, வீடுகளில் குறிப்பாக சமையலறையில் பயன்படுத்துகிறோமே கரித்துணி, அதை எப்போது மாற்றுகிறோம்?
9: எப்போதாவது மாற்றுகிறோம் அமைச்சரே, அல்லது ஒரு சில வீடுகளில் அதையே திரும்ப திரும்ப அலசி அலசி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்
8: மன்னா. அந்த கரித்துணியை சமையலறையில் அடிக்கடி பயன்படுத்துகிறோம், அதனால் அதை மாதம் 1 முறை மாற்றி விடுவது சிறந்தது என்கிறார்கள்.
9: ஓஹோ.
8: நிறைவாக கழிவறையை சுத்தம் செய்யும் அந்த பிரஷை மறக்காமல் 6 மாதத்திற்கு 1 முறை மாற்றிவிட வேண்டுமாம். வீடு மாற்றும் போதோ அல்லது வீட்டுக்கு 1 ஆண்டுக்கு 1 முறை, 2 ஆண்டுக்கு 1 முறை சுண்ணாம்படிக்கும் போதோ

0: மாற்றக்கூடாது மன்னா.
1: ஓ சிறப்பு சிறப்பு அமைச்சரே, நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொருட்களை எந்தெந்த கால இடைவெளியில் கட்டாயம் மாற்ற வேண்டும் என்பதை மிகவும் எளிமையாக சொன்னீர்கள். அருமை அருமை.
0: ஏன்மண்ணா, நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் எத்தனையோ பொருட்களை மாற்றாமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2 மாதங்கள் பயன்படுத்தி விட்டேன், பழசாகிவிட்டது என்று புதிய பேனாவை மாற்றுக வேண்டும் என்று துடிக்கிறீர்களே.
1: சரி சரி, இப்பொழுது என்ன அமைச்சரே, இந்த விலை உயர்ந்த பேனாவை நான் மாற்றக்கூடாது, தூக்கி எறியக்கூடாது, அவ்வளவுதானே?
0: அவ்வளவுதான் மன்னா.
1: சரி, அப்படியானால் இதை நான் பத்திரமாக வைத்துக் கொள்ளுகிறேன். ஆனால் நாளைக்கு தர்பாருக்கு வரும்போது இதே போல ஒரு விலை உயர்ந்த பேனாவை வாங்கி வாருங்கள். மன்னர் பேச்சுக்கு மறு பேச்சு கூடாது அமைச்சரே.
0: என்ன,
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
12: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: மே 16
0: என்பது சிக்கிமின் தலைநகரம்.
2: அந்நாட்டில் இருக்கிறது உலகின் 3வது உயர்ந்த கஞ்சன்சங்கா சிகரம்.
0: இந்திய விடுதலைக்கு பிறகும் அங்கு தொடர்ந்தது முடியாட்சி நிர்வாகம்.
2: பிரதமர் நேரு தந்திருந்தார் சிறப்பு அந்தஸ்து எனும் கேடயம்.
0: இருந்தும் ஊடுருவல் அங்கே அதிகமாக தொடங்கியது.
2: அன்றைய சிக்கிமின் பிரதமர்
0: காஜியிடம் இருந்து அபய கோரிக்கை வந்தது.
2: நடந்தது பொது வாக்கெடுப்பு,
0: மந்திரிகள் சபை முடிவெடுப்பு,
2: இந்திய மாநிலங்களின் பட்டியலில் இணைப்பு.
0: 1975
2: பொது வாக்கெடுப்பின் படி
0: சிக்கிம் இந்தியாவின் மாநிலமாக இணைக்கப்பட்ட நாள்
2: என்று
0: மனிதனுக்கு

0: அடிப்படை தேவை 13 உயிர் சத்துக்கள்.
1: இவற்றில் 4 கொழுப்பில் கரைபவை,
0: மீதம் 9 நீரில் கரைபவை.
1: கருவில் இருக்கும் போதே அவசியமாகின்றன,
0: தாயின் உடம்பில் இருந்தே பெறப்படுகின்றன.
1: அதனால் கர்ப்பிணிகளுக்கு தரப்படும் உணவில் வேண்டும் அதிக கவனம்.
0: உயிர் சத்துக்கள் கிடைக்கா போது சிசுவுக்கு உண்டாகும் ஊனம்.
1: இங்கிலாந்தின் ஃபிரெட்ரிக் ஹவுலண்ட் ஹாப்கின்ஸ் கண்டுபிடிப்பு.
0: இதனால் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு.
1: உயிர் வேதியியலின் தந்தை என்ற பட்டம் கிடைப்பு.
0: உயிர் சத்து குறைபாட்டை நீக்க விடுப்போம் அழைப்பு.
1: 1947
0: உயிர் வேதியியல் அறிஞர் ஃபிரெட்ரிக் ஹவுலண்ட் ஹாப்கின்ஸ் மறைந்த நாள்
1: என்று.
0: சாம்பவி என்பதும் அவர் புனைப்பெயர்.
1: அனுராதா ரமணன் என்ற பெயரே நிலைத்து நின்ற பெயர்.
0: அவரின் சிறை என்ற கதையே பின்னாளில் திரைப்படமானது.
1: தெலுங்கு
0: கன்னட மொழிகளிலும் அவர் படைப்பு பிரசித்தமானது.
1: இவரின் ஒரு வீடு இரு வாசல் கதையை இயக்கினார் பாலச்சந்தர்.
0: சமூக சிக்கல் மீதான சிறந்த படத்திற்கான தேசிய விருதினை வென்றனர்.
1: 2010
0: எழுத்தாளர் அனுராதா ரமணன் மறைந்த நாள்
1: என்று.
0: 1960 ஆண்டில்
1: இயற்பியலாளர் மற்றும் பொறியாளரான
0: தியோடர் மெய்மன் என்பவரால்
1: முதன் முறையாக லேசர் செயல்பாடு வெற்றி அடைந்ததை கொண்டாடும் விதமாக
0: ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் கடைபிடிக்கின்றோம்.
1: உலக ஒளி நாளாக
0: யுனெஸ்கோ அமைப்பினால் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
0: உலக ஒளி நாள். 1999 ஆண்டில்
1: ஐநா பொது சபையானது அமைதி கலாச்சாரத்திற்கான திட்ட நடவடிக்கைகள் மற்றும்
0: பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது.
1: 1998 ஆண்டு
0: அமைதி கலாச்சாரத்திற்கான சர்வதேச நூற்றாண்டு மற்றும்
1: உலகத்தில் உள்ள குழந்தைகளுக்கான அகிம்சை ஆண்டாக அறிவித்தது.
0: 1997 ஆண்டு
1: ஐநா பொது சபையானது
0: அமைதி கலாச்சாரத்திற்கான சர்வதேச ஆண்டாக
1: 2000 ஆண்டை அறிவித்தது.
0: மே 16
1: அமைதியாக ஒன்றிணைந்து வாழ்தலுக்கான
0: சர்வதேச நாளாக
1: ஐநா பொது சபை அறிவித்தது.
0: அந்நாள் இன்று
1: அமைதியாக ஒன்றிணைந்து வாழ்தலுக்கான
0: சர்வதேச நாள். கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் Your perfect partner. Prithvi, Prithvi, woman's innerwear. Your perfect partner.

0: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன். ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
8: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
9: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
11: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
12: Bye.

0: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய மகிழ்ச்சி, புதிய கனவுகள், புதிய புத்துணர்வு என பிறந்த மகிழ்விக்கும் இனிய நாளை இனிசியோடு வரவேற்று இதயங்களை புத்துணர்ச்சியோடு தொழிலிசை கொண்டு மகிழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் சுகமான காலை நிகழ்ச்சியிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.
1: சத்தனை

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: எனினும் கொடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற

0: கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடையப்பம் தானுங்க. உச்சத்தில்

0: பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
8: தொடர்புக்கு 7382812345.
9: இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
11: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
9: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: வழங்கும் மனதோடு ராகம்
5: இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
13: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
14: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
13: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
12: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
5: காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி.
15: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339. டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
0: இனிய காலை வணக்கம் நேர்களே. மனதை தொடும் பாடல்களை கேட்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் வழக்கமான மாவட்ட நேயர்கள் தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன்யர் ஆப்பில் கேட்கக்கூடிய தூரத்து சொந்தங்களுக்காக. தூரத்து சொந்தங்கள் வரலாம். அறிமுகம் 24, 24, 24, மகளிர் 24, 24,

0: 9 வழக்கமாக பேசும் தூரத்து சொந்தங்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து இணைப்பில் வரும் முதல் தூரத்து சொந்தமாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். பாறசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: இன்றைய நாள் எப்படி தொடங்குச்சு?
1: காலையில எந்திரிச்சாச்சு, வெளியில போய் டீ குடிச்சாச்சு, இன்னி வீட்டு டீயை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
0: ஓ, அத்தனை டீ குடிப்பீங்களா?
1: ஆமா ஆமா.
0: அப்ப சாப்பாடை விட டீ தான் முக்கியம்.
1: ஆமா.
0: ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க? எங்க எண்ணி சொல்லுங்க.
1: மொத்த 4 டீ.
0: 4 டீ. காலையில 2, மதியானம் 1, சாயந்தரம் 1.
1: ஆமா.
0: நைட்டுக்கு இல்ல.
1: நைட்டுக்கு இல்ல.
0: சரி, காலையில எந்திரிச்சோனே என்ன யோசிப்பீங்க? டெய்லி இந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படி யோசிப்பீங்களா, இல்ல இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சணும்னு யோசிப்பீங்களா?
1: அதுதான் வேலைகளை பத்தி தான் நினைப்பு வரும். ஆமா, என்னென்ன வேலைகளை முடிச்சா கொஞ்சம் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும்.
0: சரி, ஒருவேளை முடிக்கலனா?
1: முடிக்கலனா பரபரப்பா இருக்கும், நாளை பாத்துக்கலாம்னு முடிச்சிட வேண்டியா.
0: ஓ, அப்போ காலையில எந்திரிச்சோடனே சுறுசுறுப்பா வேலையை ஆரம்பிக்கணும், அப்புறம் நைட் வந்து பரவாயில்ல நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை பாத்துக்கலாம் அப்படின்னு முடிச்சுட்டு தூங்கிடணும்.
1: ஆமா, அப்படிதான்.
0: அதாவது காலையில உற்சாகம், இரவுல வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கிடணும்.
1: தூக்கம் தானம்மா மெயினா வேணும்.
0: 8 மணி நேரம் அப்ப நீங்க தூங்குவீங்க?
1: இல்ல, 8 மணி நேரம் தூங்க வாய்ப்பு இல்ல, 6 மணி நேரம்.
0: ஓ சரி. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வயசாக அந்த தூக்கம் கொஞ்சம் குறையதானே ஆரம்பிக்குது.
1: பொறுப்புகள் அதிகமானவன் ஆமா. சரி, இருந்தாலும் 6 மணி நேரம் தூங்கறது கொஞ்சம் சரியான தூக்கம் தான். தூக்கம் தான். 8 மணி சில நேரங்கள்ல 8 மணி தூக்கம் இருக்கும். நேரத்தை பொறுத்தது. சரி சரி, என்ன பாடல் கேட்கலாம்? படம் தலைவன் தலைவி. அதுல வாடி பொட்டலமுட்டாயேன்னுங்கிற படம். யார் அந்த தலைவி?
0: நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும்

0: நீங்க
1: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
2: நான் செகண்ட் இயர்.
3: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
1: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
1: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
4: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
6: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
11: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
12: டொனேஷன் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிடெக் ஐடி, பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி, புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
13: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
14: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
15: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
16: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
15: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
17: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
15: தொடர்புக்கு 7382812345.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
6: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
15: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்,
17: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்விஎஸ் காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
9: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
10: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
9: ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
11: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்விஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
17: காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் College of Engineering and Technology.
12: Donation இல்லாமல் BSc Nursing, BTech Artificial Intelligence, BTech IT, BA Computer Science படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி, புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339. 100.5
15: இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
19: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
19: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
19: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பா

0: அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
2: யதார்த்தங்களை ஒப்புக்கொள்ள பழகு என்று ஒரு வரி உண்டு. அதாவது இதுதான் நிஜமான நிலை. நாம் கற்பனையில் ஏதோ ஒன்றை மனதில் வைத்து கொண்டு அது போல் இருக்கிறதா இது போல் இருக்கிறதா என்றெல்லாம் குழம்ப வேண்டாம். எது உண்மையோ எது நிதர்சனமோ எது யதார்த்தமோ அதை ஒப்புக்கொண்டு விட்டால் நிம்மதியாக இருக்க முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு பெண் தான் மிக அழகு என்ற எண்ணத்திலே இருந்தாள். அவளுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர் ஒரு கண்ணாடியை கொண்டு போய் காட்டினார். நாம் சொன்னால் அவள் மனம் வேதனைப்பட்டுவிடும். நீ நினைத்து கொண்டிருக்கிற அளவுக்கு நீ அழகில்லை என்றெல்லாம் எப்படி சொல்லுவது? அவளே அவளை புரிந்து கொள்ளட்டும் என்ற எண்ணத்தில் ஒரு கண்ணாடியை கொண்டு போய் அவள் முன்பாக காட்டிவிட்டு இதை பார் என்கிறார். அவள் என்ன சொன்னாலாம் தெரியுமா? இந்த மோசமான கண்ணாடியை எங்கே கண்டுபிடித்தீர்கள்? தன்னுடைய யதார்த்தத்தை ஒப்புக்கொள்ள அவள் தயாராக இல்லை. இந்த கண்ணாடி மோசமானது என்று அதன் மீது குற்றம் சொல்ல விரும்புகிறாளே ஒழிய தன்னுடைய யதார்த்தமான நிலையை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வரவில்லை. இதுதான் வாழ்வின் மிகப்பெரிய சிக்கல் என்று குறிப்பிடுகிறார்கள். பல குடும்பங்களில் கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வருகிற போது பல மனைவிமார்கள் கணவனை குற்றம் சாட்டுவார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவர் என்னை பரிசீலிப்பதற்கு தயாராக இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் இவரே காரணமாக இருக்கிறார் என்றெல்லாம் குற்றம் சாட்டுவார்கள். இது எதிர்த்தரப்பிலும் நியாயமாகிவிடுகிறது. சில கணவன்மார்களும் இப்படித்தான், நான் என்ன நினைக்கிறேன் என்பதை பற்றி என் மனைவி ஏற்றுக்கொள்ளவே தயாராக இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் அவள்தான் காரணம் என்று முத்திரை குத்துவார்கள். இது பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் சொல்லிக்கொள்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் கொஞ்ச நேரம் தன்னை பற்றி தான் யோசிப்பது, தான் இந்த பிரச்சனையில் எந்த அளவுக்கு காரணமாக இருக்கிறோம் என்பதை பற்றி ஆழமாக உள்நோக்கி பார்ப்பது, இதை பழகி கொண்டு விட்டால் இந்த சிக்கல் எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை கண்டுபிடித்துவிட முடியும். நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை எளிமையாக சொல்ல விரும்புகிறேன். சில விஷயங்களில் நாம் தான் தவறு செய்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்தே கொள்ள முடியாதபடி ஒரு மயக்கத்தில் நாம் ஆட்பட்டிருக்கிறோம். எப்படி? ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு பிறகு இந்த தத்துவத்தை உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா எப்போதும் துணி எடுக்கப் போகிற போது தம்முடைய உதவியாளரை கூட அழைத்து கொண்டு போவார். ஒரு முறை ஒரு முழு ஒரு ஃபுல் சூட் அவர் தயாரித்து அதில் அணிந்து கொண்டு புறப்படும் போது அவருக்கு ஒரு சிக்கல் தோன்றியது. கழுத்தில் அணிய வேண்டிய டை அதில் இல்லாமல் போய்விட்டது. டை இல்லை என்றவுடன் நேரடியாக அவரே கடைக்கு போனார். உதவியாளர் அவரோடு வரவில்லை, நேரடியாக கடைக்கு போனார். ஒரு டையை வாங்கி கழுத்திலே அணிந்து கொண்டு அவர் வெளியிலே புறப்பட்டு விட்டார். அவர் அப்படி புறப்பட்ட போது அவருடைய உதவியாளர் எதிரில் வந்தவர் பதறிப்போய் கேட்கிறார், என்ன கோமாளித்தனமான காரியத்தை செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஃபுல் சூட் என்ன நிறம்? இந்த டை என்ன நிறம்? நீங்கள் என்ன இப்படி பைத்தியத்தை போல வாங்கி கட்டி கொண்டு தெருவிலே போகிறீர்கள் என்று பெர்னார்ட் ஷாவை கேட்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன உளறுகிறாய்? நான் கட்டியிருக்கிற டை சரியானது தானே என்று கேட்கிறார். பச்சை நிறத்திற்கு பெர்னார்ட் ஷா குருடு என்று பின்னாலே கண்டுபிடிக்கிறார்கள். அவரால் பச்சை நிறத்தை அடையாளம் காண முடியாது. ஒரு மஞ்சள் டையை அவர் பச்சை என்று நினைத்து கொண்டு வாங்கி அணிந்து கொண்டு தெருவிலே வந்திருக்கிறார். கோட்டின் நிறம் வேறு, அவர் அணிந்து கொண்டிருக்கிற அந்த டையின் நிறம் வேறு. பெரிய ஆச்சரியம், சிலருக்கு சில நிறம் இயல்பிலேயே தெரியாது. சில பறவைகளுக்கு சில குறிப்பிட்ட நிறம் தெரியாது. சில விலங்குகளுக்கு சில குறிப்பிட்ட நிறம் தெரியாது. அதுபோல் இயல்பிலேயே பெர்னார்ட் ஷாவுக்கு ஒரு குறைபாடு, பச்சை நிறத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவருடைய கண்களுக்கு இல்லை. அது இல்லை என்பது நெடுநாட்களாக அவருக்கு தெரியவே இல்லை. கடைசியாக உதவியாளர் விளக்கிய பிறகுதான் அவர் கண்டுபிடிக்கிறார். இப்படித்தான் பல பிரச்சனைகளிலும் குறை நம்மிடம் இருக்கலாம், ஆனால் குற்றத்தை மட்டும் பிறர் மீது நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 7382812345.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க

0: மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
0: பர்னிச்சருக்கு தனி ஃபுளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
3: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
2: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 999-4-3-9-6-0-1-4.
5: டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி, புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
6: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.

0: 8:24 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 தூரத்து சொந்தங்களுக்காக மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மும்பையில இருந்து அலி மாமது.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க?
0: மும்பை எப்படி இருக்கு? நலமா இருக்கும்.
1: மும்பை கடுமையான வெயில்,
0: கொஞ்சம் கூட மழை எட்டியே பார்க்கல.
1: இங்க எல்லாம் அடுத்த 10 தேதி தான் மழை வரும்.
0: ஓ, அதுக்கப்புறம் மழையே இல்லை.
1: ஆமா.
0: சரி, எப்படி வெயில் எல்லாம் தாக்கு பிடிக்கிறீங்க? என்ன பண்றீங்க?
1: ஒண்ணும் பண்ண முடியலங்க. தண்ணியை குடிச்சுக்கிறதானுங்க.
0: தண்ணி மட்டும் தானா? இந்த ஜூஸ், மோர், இளநீர்.
1: ஆமா, அதான் மோர், அதெல்லாம் குடிச்சுவோம்.
0: இதெல்லாம் வந்து சாப்பிட்ற ஐட்டம். மற்றது நம்ம உடல் சூட தணிக்கும். குளிக்கிறதுலாம் எண்ணெய் வச்சு குளிக்கிறது அந்த மாதிரியா, இல்ல அங்க ஏதாவது ஆறு குளம்லாம் இருக்குமா?
1: ஒரு நாளைக்கு 5 தடவை 6 தடவை குளிக்கிறோம்.
0: எப்படிங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் 5 தடவை குடிப்பாங்க, குளிப்பாங்க, அந்த வியர் வெயிலே குளிச்சுக்குவாங்களா?
1: வேலைக்கு போறவங்கள ஏசியில உட்காந்துக்காக ஒண்ணும் தெரியாதுங்க.
0: வெளி வேலைக்கு போறவங்க
1: ரொம்ப கஷ்டம்.
0: வைகாசி தொடங்கிச்சு, இன்னுமே வெயில் குறையல.
1: இங்க கூட இருங்க, இங்க வந்து அடுத்த மாசம் தானுங்க உங்களுக்கு மழை காலம் வரைக்கும். உங்களுக்கு ஜூன் 7 தேதி வரைக்கும் அப்படிதான் இருக்கு.
0: எப்படா ஜூன் 7 வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, கண்டிப்பா வந்துடும். சரியா, இல்ல அப்படின்னா உடனே கிளம்பி கொடைக்கானலுக்கு வந்துருங்க. குழு குழுன்னு
1: இருக்கும். 24 அடுத்த வாரம் கிளம்புறேன்.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இட்லி கடையில இருந்து என் ஜாமி தான்.
0: சரி, கேட்டலாம். நன்றிங்க.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுபுழையில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
1: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், மல்லசமுத்திரம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
7: தொடர்புக்கு 7382812345.
8: ஆஹா, செம்ம வாசனை
9: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
8: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
9: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: வழங்கிய மனதோடு ராகம்
4: இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
11: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9439604.
4: காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி.
14: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339. டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711.

0: இன்று காலை 9 மணிக்கு வர காத்திருக்கிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் பானபில். 9:30 கேட்கலாம் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் பானபில். பானபில் இன்று நமக்கு தந்திருக்கும் தலைப்பு, காத்திருத்தல் அவசியமா அனாவசியமா? விவாத மன்றமாக நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: பாலக்காடு மாவட்டம் கொளிஞ்சாம்பாறையில் செல்வராஜன்.
0: செல்வராஜ் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கேன். நீங்கள் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். எப்படி இருக்கு உங்க ஊர் பாலக்காடு?
1: பாலக்காடு இந்த ரெண்டு நாள் கொஞ்சம் வெயில் கம்மிங்க, மழை துளிக்குது.
0: கோயம்புத்தூர்ல மழை பெய்யறதுனால பாலக்காடு பக்கம் கொஞ்சம் தெளிச்சு விட்டுருக்கு.
1: ஆமாங்க ஆமாங்க.
0: முழு மழை இன்னைக்கு வரும் தெரியல.
1: மழை வர இன்னைக்கு வந்தால் வரலாம் மாதிரி இருக்குங்கன்னு நேரமே.
0: கொஞ்சம் மோடமா இருக்கா?
1: ஆமாங்க.
0: சரி, செல்வராஜ் ஐயா என்ன பண்றீங்க?
1: என்ன
0: விவசாயம் பண்றீங்களா இல்ல வேற ஏதாவது வேலை?
1: நான் இது மரம் ஏற வேலைங்க. மரம் ஏற வேலை?
0: ஓ, மரம் ஏறுறதுனா ரப்பர் வெட்டுறதா? அந்த ரப்பர் எடுக்கிறதா?
1: இல்ல, தென்னை மரம் ஏறுறதுங்க, கல்லு.
0: ஓ, சரி சரி சரிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு விடுதலையிலேருந்து வெளிநாடு காட்டுமல்லி.
0: ஓ, உங்கள் பாலக்காடு பக்கம்லாம் காட்டுமல்லி இருக்கு?
1: இருக்கு இருக்குங்க. நானே
0: சரி சரி அப்படியே பார்த்துக்கிட்டே பாடலும் கேட்பீங்களா? ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
8: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை, முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவிய சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுக.
9: பெருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
10: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

need you to move your. கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய பண்பலையில் தூரத்து சொந்தங்களின் விருப்ப பாடலை தந்து கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில். நேரம் சரியாக காலை 8:43. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிமையான காலை வணக்கம் கூறி தூரத்து சொந்தமாய் நிகழ்ச்சியோடு இனியும் நான் மயிலாடுதுறையிலிருந்து கார்த்தி பேசுறேன் மேடம்.
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம்.
1: மயிலாடுதுறை எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு மேடம். மழை பெஞ்சிருக்கு விட்டு விட்டு, கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கு மேடம்.
1: ஓ, அந்த மழை பெஞ்சதுனால குறைவா இருக்கனால நல்லா இருக்கு.
2: ஆமா, கிளைமேட் நல்லா இருக்கு மேடம்.
1: கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் டிரைவரா இருக்கேன் மேடம்.
1: எத்தனை வருடமா?
2: 3 வருடமா மேடம்.
1: சரி, எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போயிருக்கீங்க தமிழ்நாடு தவிர?
2: இல்ல மேம், இந்த டாடாஸ்ல மளிகை கடைக்கு ஜாமம் கொடுப்போம்ல அந்த
1: இடத்துல. அப்ப உள்ளூர்க்குள்ளே தான் ஓட்டுவீங்க?
2: ஆமா.
1: இது வரைக்கும் கொடைக்கானலுக்கும் அப்ப வந்தது இல்லையா?
2: இல்ல, அந்த பக்கம் வந்தது இல்லை மேடம்.
1: எனக்காவது வரணும்னு தோணி இருக்கா?
2: ரொம்ப நாள் ஆசை இருக்கு மேடம், பண்பலையே வந்து சுத்தி பாக்கணும்.
1: வர வேண்டியதானே, தோணிட்டே இருக்கு எனக்காவது வரணும் அப்படின்னு. முயற்சி
2: முயற்சி இன்னமும் பண்றேன் மேடம்.
1: சரி, கண்டிப்பா வாங்க. நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்க, வாழ்றது கொஞ்ச நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடங்களையும் பார்த்தா தான் அந்த ஒரு நினைவு வந்து இனிமையா இருக்கும். அதனால நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல.
2: ஆமா மேம்.
1: அதாவது ரொம்ப செலவு பண்ணி போற இடங்களுக்கு போகாட்டியும் கொஞ்சம் பக்கத்து பக்கத்துல இனிமே போங்க. சரியா?
2: பக்கத்துல பூம்புகார் பீச் இருக்கு, அங்க அடிக்கடி போவோம் மேடம்.
1: எப்பயுமே போறீங்க? அது எப்பயுமே நினைவுல இருக்காது. நம்ம எங்கேயாவது போற இடம் தானே நினைவுல இருக்கும். அதான் வருடத்துக்கு ஒரு தடவை, அடிக்கடி போகாட்டியும் வருடத்துக்கு ஒரு தடவை எங்கேயோ ஒரு இடங்களுக்கு, குடும்பத்தோடையோ இல்லை நண்பர்கள் கூடயோ. இந்த சொல்லுவாங்கள இனிய நினைவுகள்னு, அதுதான். சரியா?
2: சரிங்க மேடம்.
1: சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: எனக்கு லப்பர் பந்து படத்துல சில்லாம் தெரியும், அந்த பாடல் கொடுங்க மேடம்.
1: சரி, கேட்கலாம். நன்றிங்க.
2: நன்றி.

17+ யுஜி கோர்சஸ், 9+ பிஜி கோர்சஸ், 5+ பிஹெச்டி கோர்சஸ்க்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்
5: முகத்தில் பருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அதையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஒரு மன்னன் ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போனான். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். அவர் முன்னாடி போய் நின்னான். சுவாமி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னா. அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், மகனே, நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நல்லா யோசிக்கணும். உன் மனசுக்கு அது சரின்னு தெரிஞ்சால் மட்டும் அதை செய்யணும் அப்படின்னார். அரசன் வந்து அவர் சொன்னதை அப்படியே மனசில் வாங்கிக்கிட்டான். அவர் காலடியில் விழுந்து வணங்கினான். 100 பொற்காசுகளை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பினான். அமைச்சர் இதை கவனித்தார். என்ன இது, நம்ம அரசர் இவ்வளவு ஏமாளியாக இருக்கிறாரு, இந்த ஒரு சாதாரண யோசனை சொன்னதுக்கு 100 பொற்காசுகள் கொடுத்துட்டாரே அப்படின்னு இவர் நினைச்சார். அமைச்சர் இப்படி நினைக்கிறது அவர் முகத்தை பார்த்ததுமே அரசனுக்கு புரிஞ்சுட்டுது. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்டுக்கல. ரெண்டு பேரும் திரும்பி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசன் என்ன பண்ணான் தெரியுமா, காட்டில் முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்லில் கல்வெட்டாக செதுக்கினான். தன்னுடைய அறையில் எல்லார் கண்ணிலையும் படும்படியாக அதை பதிய வச்சுட்டான். அப்படி ஒரு இடத்துல பதிச்சு எல்லாரும் பார்க்குறது மாதிரி பண்ணிவிட்டான். இப்போவும் அந்த அமைச்சருக்கு ஆச்சரியம், என்ன இது, நம்ம மன்னருடைய அறியாமையை புரிஞ்சிக்கவே முடியலையே, இதை போய் கல்லில் செதுக்கி வைக்கணுமா, அப்பேற்பட்ட அறிவுரையாது அப்படின்னு நினச்சார். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி. உடனே அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார். அவர் வந்து சேர்ந்தார். மன்னரை சோதித்து பார்த்தார். கொஞ்ச நேரம் இப்படியே படுத்துருங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போய் இதுக்கு பொருத்தமாக ஒரு மருந்து தயார் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடினார். மருந்தோடு திரும்பி அவர் வந்த சமயத்தில்

0: மன்னர் ஒரு கட்டிலில் கண்மூடி படுத்திருக்கிறார். பக்கத்தில் யாரும் இல்லை. வைத்தியர் வந்தார். ஒரு சின்ன கோப்பையில் கொஞ்சம் மருந்தை ஊற்றினார். அப்படியே அங்கே சுற்றி முற்றி பார்த்தார். ஏதோ ஒரு பொடியை வந்து அதில் கலந்தார். கலந்து எடுத்துக்கிட்டு மன்னரை நெருங்கினார். கொஞ்சம் யோசனை பண்ணார். அப்புறம் திரும்பி போனார். கையில் இருந்த மருந்தை அப்படியே கீழே கொட்டிவிட்டு வந்தார். அந்த கோப்பையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் மருந்தை ஊற்றிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மன்னா அப்படின்னு சொல்லி மெதுவாக கூப்பிட்டார். இவர் எழுந்திருச்சார். அப்புறம் இவர் சொன்னார், மன்னர், வைத்தியரே, நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். முதல்ல எதையோ கலந்தீங்க, அப்புறம் அதை கொட்டிவிட்டு வேற கொண்டுக்கிட்டு வர்றீங்க, என்ன விஷயம், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மிரட்டினார். வைத்தியர் மிரண்டு போயிட்டார். அப்படியே பொத்துன்னு மன்னருடைய காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் உண்மையை சொன்னார். மகாராஜா, உங்களுடைய படைத்தளபதி உங்களை கொல்றதுக்காக சதி பண்ணார். விஷங்கலந்து கொடுக்கும்படியாக சொன்னார். வெகுமதி நிறைய தர்றேன்னார். நானும் சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தேன். அவர் கொடுத்த விஷப்பொடிய மருந்தில் கலந்தேன். எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட வந்தப்போ எதிரில் நீங்கள் வச்சிருக்கிற அந்த கல்வெட்டு வாசகம் கண்ணில் பட்டுது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதோட விளைவுகளை பற்றி யோசிக்க சொல்லிச்சு அந்த வாசகம். யோசனை பண்ணினேன். என் உயிருக்கே ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். உடனே திரும்பி போய் அதை கொட்டி கழுவி விட்டு வேறு நல்ல மருந்தாக ஊற்றிக்கிட்டு வர்றேன் அப்படின்னார். இப்போ அந்த மன்னர் அமைச்சரை கூப்பிட்டார். பார்த்தீங்களா, இந்த புத்திமதியை அன்னைக்கு நீங்கள் அலட்சியமாக நினச்சிங்க, இன்றைக்கி அதுதான் என் உயிரை காப்பாற்றியிருக்குது அப்படின்னார். அமைச்சர் தலையை குனிஞ்சிக்கிட்டாராம். அதனால் பெரியவர்கள் நமக்கு சொல்கிற புத்திமதி சாதாரணமாக தான் தெரியும். அதுக்காக நாம் வந்து அதை அலட்சியம் பண்ணிடக்கூடாது. இந்த காலத்தில் ஒருத்தன் ஒரு சாமியார்கிட்ட போனான். ஒரு 1000 ரூபாயை அவர் காலடியில் வச்சுட்டு திரும்பி வந்தான். எதுக்கு அதுன்னு கேட்டேன். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கே அவர் தான் காரணம். ஏற்கனவே ஒரு தடவை இவர்கிட்ட வந்து புத்தி சொல்லுங்கன்னு கேட்டேன், மாட்டேன்னுட்டார். அன்னைக்கு அவர் ஏதாவது எனக்கு புத்தி சொல்லி நான் அது பிரகாரம் நடந்திருந்தேன்னா இன்றைக்கி நான் வீணாக போயிருப்பேன். அதுக்காக ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்தேன், இந்த காணிக்கையை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு தெருவில் இறங்கி நடந்து
1: போனான்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: தூரத்து சொந்தங்களை இன்பமாய் சந்தித்த மகிழ்வில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் குழந்தை செல்வங்களுக்காக வரக்காத்திருக்கிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: பன்யன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கேட்கலாம் வானவில் காத்திருத்தல் அவசியமா அனாவசியமா என்று விவாத மன்றமாக முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
5: எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: வழங்கும் வானவில்
1: இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. வானவில்லின் ஏழு வண்ணம் பார்க்கும் போதும் சரி, பார்த்த பின்பும் சரி, கொள்ளை ஆனந்தம் தந்து மகிழ்விக்க கூடியது. ஒவ்வொரு நாளும் சிந்தையில் அரங்கேறும் என்ன கருத்துக்களால் உள்ளத்தை மகிழ்விக்கும் கோடை பண்பலை 100.5 வானவில் இன்று தேட்டை மகிழ்வுக்கு இருக்கும் வண்ணம். காத்திருத்தல் அவசியமா அனாவசியமா? காத்திருப்பு பல முறை நம்மை முன்னோக்கி நம் லட்சிய பாதையில் நம்மை நகர்த்தி செல்லும். சில முறை ஏன் காத்திருக்கணும், எதுக்காக காத்திருக்கணும், காத்திருக்கிறதுனால என்ன நடக்கப் போகுது, காலம்தான் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று தளர்வடையும் உள்ளங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இந்த தளர்வுகள் தடைகளாகவும் மாறுகிறது. அத்தடைகளை கடந்து முன்னேறி செல்ல பல முறைகள் இருக்கிறது. அதில் காத்திருத்தல் அவசியமா அனாவசியமா? இந்த மாதிரி ஏன், எதற்கு, எதனால் காத்திருக்கணும், எப்பொழுது அது அனாவசியமாக மாறுகிறது என்று சொல்ல வரலாம் அன்பு உறவுகளை. இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 26 மற்றும் அனைத்து உறவுகளும் வரலாம் 24 24 29 மற்றும் 290 333. முன்னிணைப்பிற்கு சுழியம் 4542. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசி.

0: கனவுக்கு செயல் கொடுத்தால் சூரியனில் செடி முளைக்கும். கண்டிப்பாக நம்ம கனவுகளில் எவ்வளவு நம்மளுடைய வெற்றியாக இருக்கட்டும், நம்மளுடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கனவில் கண்டிப்பாக நனவாகும். அதை நிஜமாகவே நினைவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம முயற்சியை எடுத்துக்கிட்டே இருக்கணும். காத்திருந்து கிடைக்கும் வெற்றி நம் கனவுகளால் என்றைக்குமே உயிர் பெற்றுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காத்திருத்தல் அவசியமா அனாவசியமா? இப்போ யார் இணைப்பில் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: அன்பு தோழி பௌசியா மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் மேடம். நலமா மேடம்?
0: நலமா இருக்கும் குணசேகரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
0: சொல்லுங்க
1: மேடம். காத்திருத்தல் வந்து அவசியம் மேடம். இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து சில லட்சியங்கள் சில பொறுப்புகள் இருந்தா மேடம், அது வந்து நம்ம பொறுமையா இருந்தா மேடம் சாதிக்க முடியும். கடின உழைப்பு மூலம் ஒரு நல்ல நேரம் வர வரை மேடம் நம்ம காத்திருந்தா ஆகணும் மேடம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கே போறேன் மேடம், பொறுமையாவே இருக்கணும் மேடம். பொறுமையா இருந்தாதான் நல்ல சிகிச்சை எடுக்க முடியும். நாம எதிர்ந்தாலும் மருத்துவத்தை பேசி நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகள் சொல்லிக்கா நம்ம அதை வந்து நம்ம சரியான சிகிச்சை முறை எடுக்க முடியும் மேடம். அதனால வந்து காத்திருத்தல் எங்க போனாலும் காத்துதல் மிகவும் முக்கியம் மேடம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க காத்திருக்கிறது. முக்கியமா சொல்ல போனோம்னா மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு இது சொன்னாங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் அப்படின்னா உடனே கூகுள் பண்ணி இதுல எனக்கு இப்ப காய்ச்சல் இருக்கு, இப்படி தலைவலி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, நமக்கு நம்மளே ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்றது கேட்கறதுக்கு கூட பொறுமை இல்லாம காத்திருக்க முடியாம நமக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றதை விட அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காத்திருக்கிறது ரொம்பவுமே அவசியம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: அன்பு சகோதரி, அன்பான காலை வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனியா பேசுறேப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: காத்திருப்பது வந்து அவசியம்ப்பா. ஏன்னா எதுவுமே எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணாம ஒரு காத்திருந்து நம்ம பண்றதே அது மிக சிறப்பா இருக்கும். இப்போ ஒரு பஸ்ஸுக்கு போறோம், நம்ம முக்கியமான இடத்துக்கு போறோம், பஸ்ஸுக்கு போய் உட்காந்துருக்கோம், ஒரு பஸ் வந்து முன்ன பின்னா வரத்தான் செய்யும். நம்ம அப்ப அந்த இடத்துல காத்து தான் இருக்கணும். நம்ம பஸ் வரலன்னு வீட்டுக்கு வந்தோம்னா நம்ம ஒரு இடத்துக்கு போய் போக முடியாது.
0: கண்டிப்பா.
2: ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறோம். இன்டர்வியூக்கு போகும்போது இன்னைக்கு 50 பேர் இருப்பாங்க, அதுல பொறுமையா காத்து இருந்தாதான் நம்ம அதுல போய் வெற்றி அடைய முடியும். நம்ம காத்திருக்காம இவ்வளவு பேர் இருக்காளே நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் வந்தா நம்ம வேலை கிடைக்காது. அதே மாதிரி ஒரு குழந்தை பிள்ளைங்களும் வந்து ஒரு படிப்பு முடிச்சிருச்சுன்னா பெற்றோர்கள் வந்து 6 மணி காத்திருந்து அதை நல்ல வேலையில நம்ம சேர்த்து விடணும்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது காத்திருத்தல் இந்த நேரத்துல, அதாவது ஒரு உதாரணம், சின்ன உதாரணமே எடுத்துக்கலாம். பேருந்துக்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. பேருந்து கொஞ்சம் முன்ன பின்னா வரும். இப்போ 10 மணிக்கு பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து 9:30 அட்லீஸ்ட் 9:50 நம்ம போய் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். 10 மணி பஸ்ஸை விட்டுட்டு அந்த ஒரு பஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த பஸ்ஸுக்காக முன்னமே போய் காத்திருக்கிறதுல தப்பு கிடையாது. 10 மணிக்கு அப்புறமா போயிட்டு வராத பஸ்ஸுக்காக காத்துட்டு அனாவசியமாகிறது.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
5: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
4: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்திருக்கு.
8: வாவ்,
7: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
9: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
11: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்ய ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: ஆசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல் கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
8: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
9: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
8: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
9: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
8: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
9: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
10: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்ட் ஆன மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வர்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
12: 46 ஆண்டுகால தங்கத்தின் கைராசி மற்றும் ராசியான ஸ்தாபனம் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட், கீழராஜ வீதி, புதுக்கோட்டை.
13: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
14: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
13: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, CA, MSc மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
14: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
13: இலவச மருத்துவ சேவை,
14: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
13: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
14: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
13: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
14: தொடர்புக்கு 9940-98417.
15: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
16: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
17: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
18: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
17: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
19: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், ராசிபுரம், முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
9: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடு

0: உலகம் நமக்காகத்தான் நம்மளை கொண்டாடத்தான், அதுவும் காத்திருந்து பெறக்கூடிய வெற்றியால் கிடைக்கக்கூடிய சுவாரஸ்யமான ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? காத்திருத்தல் அவசியமா அனாவசியமா?
1: வணக்கம் மேடம், மும்பையிலிருந்து நடராஜன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க நடராஜன்.
1: மேடம், காத்திருப்பு அவசியம் தான், பொறுத்தார் பூமியாழ்வான்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து சரியான நேரத்துக்கு காத்திருக்கும் போது அதுல கிடைக்கிற வெற்றி வந்து நிலைத்து நிற்கும், வந்து சிறப்பா இருக்கும் மேடம்.
0: வெற்றி நமக்கு எப்பயுமே வந்து ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அதோட அருமை புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் அவங்க காத்திருக்காம முயற்சி செய்யாம ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சிருக்கும், அதை வந்து தவற விடுறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, ஈஸியா தவற விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம காத்திருந்து பெறக்கூடிய வெற்றி அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதோட வெற்றிக்கான அந்த மகிழ்ச்சி. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கீங்க மேடம்.
0: சொல்லுங்க
2: மேடம். காத்திருப்பது மிக அவசியம் மேடம். ஏன் அப்படின்னா, ஒரு காரியத்தை நம்ம வந்து எடுக்கிறோம், திட்டமிட்டு செய்யறோம், சில நேரங்களில் வந்து அது வந்து தவறான முடிவுகளை வந்து நமக்கு வந்து தருது மேடம். அதனால நம்ம காத்திருந்து சரியான நேரத்தில் நிதானமாக பொறுமையாக இருந்து நம்ம ஒரு காரியத்தை முன்னெடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நிச்சயம் நமக்கு வெற்றியை தரும் மேடம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உதாரணமாக இப்போ இதுக்காக நம்ம காலத்தை நம்ம வந்து வீணடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அது சரியான திசையில் சரியான நேரத்தில் செல்லுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து ஒரு செயலை நம்ம செய்தோம்னா திசை பற்றி. இப்போ வந்து விளையாட்டு வீரன் வந்து ஒரு விளையாட்டில் வந்து நம்ம இருக்கிறா அப்படின்னா எடுத்த எடுப்புலேயே போய் நம்ம அடித்து நம்ம தோல்வியை வந்து சந்திக்கிறத விட பொறுமையாக இருந்து அது நிதானம் எப்படி வெற்றி பெறலாங்கிறதுக்கான சிந்தனையை பெற்று நம்ம
0: விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி அந்த தருணத்திற்காக அந்த நேரத்திற்காக காத்திருக்கிறது தப்பே கிடையாது. நேரம் தவறந்து நேரத்தை விட்டுட்டு காத்திருக்கிறது ரொம்பவுமே அனாவசியமானது. நன்றிங்க. இப்ப இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம். சௌத்ய மடத்துக்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது தவமணி, குண்டேங்கல்பட்டி, சிவகங்கை மாவட்டமா?
0: சொல்லுங்க தவமணி.
3: காத்திருத்தல் அவசியம் இல்லாம நான் சொல்லுவேன், அது காலத்தின் கட்டாயமும் கூட. எப்படின்னா, கருவுற்ற திசு உருப்பற்றி வெளிவர்றதுக்கு ஒரு 10 மாசம் ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது வரைக்கும் காத்திருக்காம இடையில நம்மளுக்கு வர்றோம்னா அது குறை பிரசவம் ஆயிடுது, அது குறை ஆயிடுது. அப்போ அது காலம் வந்து அதுக்கு கட்டாயமும் ஒரு 10 மாதம் நம்மளை நிர்ணயிச்சிருக்கு.
0: காத்துட்டு இருக்கணும் கண்டிப்பா. சரிங்க. அதாவது கண்டிப்பா எந்த ஒரு செயலுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிசாக கூட இருக்கட்டும், அதுக்காக நம்ம காத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
11: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
12: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட்

0: Cement, super grade cement, 64 years of strong foundation. Chettinad cement, the perfect concrete choice.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்,
6: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்,
5: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு,
6: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை,
5: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
6: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
7: மதுரை மக்களே, உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
8: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
7: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
8: கால் 8220782333.
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல் வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கண்ணிமார் திருக்கோவில் திருவிழா
6: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
5: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கண்ணிமார் திருக்கோவில் திருவிழா
6: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
5: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.

0: சந்தோஷம் கொடுக்காத எதனாலும் அதை தள்ளிடணுங்க. அப்போதான் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷம் கொடுக்காத விடயங்களுக்காக காத்திருப்பது ஆனால் அவசியமாகுது. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். காத்திருத்தல் அவசியமா ஆனால் அவசியமா?
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்.
1: குள்ளக்காப்பட சித்ரா மாணிக்க பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: நீ காத்திருக்கிறது அவசியம் சொல்லியிருக்கீங்க. அது எப்படின்னா மூணு இடத்துல அவசியமா இருக்கணும். ஒன்னு பஸ்ஸுக்கு, ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டல், மூணாவது வந்து

0: குறைச்சிருங்க.
1: எப்படின்னா மூணு இடத்துக்கு போனாலும் ஒரு நாலு பேர் உட்காந்து இருப்பாங்க, போனதே நம்மளுக்கு ஜோலி ஆகலன்னா முடியவே முடியாது. ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் கூட ஆகும். நாம அதுக்கு பஸ் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அதை பார்த்து பொறுமையா இருந்து பார்த்துட்டு தான் வரணும். ஒரு நாலு ஆனாலு அப்புறம் ஆஸ்பத்திரி போனாலும் அப்படித்தப்பா, டாக்டர் பாக்குற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஏன்னா மாத்திரை அவசரத்துக்கு போய் உள்ள போய் மாத்திரை மாத்திரை எழுதி கொடுத்துட்டா அது வம்பு. அதனால ரொம்ப அவசியமா பொறுமையா இருந்து பார்த்துட்டு தான் வரணும்ப்பா.
0: அதாவது நீங்க சொல்றது வந்து டாக்டர் மாத்தி மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா காத்திருத்தல் அவங்களுக்கு எப்பயுமே அவசியமாகுது. ஏன் அப்படின்னா எவ்வளோ பேஷண்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க, சீக்கிரம் எல்லாத்தையும் பார்த்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மருத்துவரும் நினைப்பது கிடையாது. எல்லாருக்குமே தரமான மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மருத்துவம் பார்க்குறாங்க. நன்றிங்கம்மா. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் அன்பு சகோதரி அவர்களே.
0: வணக்கம்.
2: பணி சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் தீசுப்புலவரம் நாளிமலை அடிவாரம் ரங்கநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: இப்ப காத்திருக்கிறது ஒரு பலனை நம்ம அடைகிறதுக்கு தான் காத்திருக்கோம். அவசரப்படுறது சுடுதண்ணிய காலில் ஊத்துறது மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த பலனை அடைகிறதுக்கு மிதப்பு முங்கந்தொட்டி ஒரு மீனை பிடிக்கும்டாலும் நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒரு வேலை வலைய போட்டிருந்தாலும் கூட அது விழுந்துட்டியும் காத்துக்கிட்டு இருப்பாப்புல. இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறோம், ஒரு ரேஷன் கடைக்கு போறோம், எந்த தோழிக்கும் போறோம், நம்ம ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம், ரத்த டெஸ்ட், இதய டெஸ்ட் கொடுக்குறோம், அவன் ரிசல்ட் வர மணிக்கணக்கில் ஆகும். ரேஷன் கடைக்கு போனாலும் வரிசையில் நின்று வெயிலா இருந்தாலும் கூட நம்ம பொறுமையா இருந்து பிரச்சனை இல்லாம வாங்கிட்டு வரலாம். நம்மளோட பலனை அடையிறதுக்கு தேமா அந்த நம்ம காத்திருக்கோம். அந்த காத்திருக்கிறது வந்து அனாவசியமா கிடையாதுமா, அவசியத்துக்கு தேங்கம்மா நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்த செயலாக இருந்தாலும் நம்மளுடைய தேவைக்காக நம்ம காத்திருக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். கொடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இப்பொழுது
3: கொடை பண்பலை நூறு பிள்ளைந்தில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
2: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அட்டானமஸ், காளிப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்,
1: அனில் பாஸ்தா,
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி,
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: குமாரபாளையம் எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: எக்ஸ்எல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம், ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999,
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: வழங்கிய வானவில்
1: இணைந்து வழங்கியோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
11: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
12: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.

0: வந்து கருத்தை பகிர்வது அவசியமாகிறது. இது மாதிரி தான் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம காத்திருந்து இருக்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையா கிடைக்குது.
1: கண்டிப்பா
0: காத்திருப்பதற்கு இன்னும் காத்திருப்பதற்கு இன்னொரு பேரு பொறுமை அப்படிங்கறதுக்கும் ஒரு கணக்கு வருது. அவசரப்பட்டு காத்திருப்பது அவசியம் இல்ல, உடனே காரியத்தை சாதிக்கலாம்னு போனோம்னா அவசரத்துல கைய விட்டு அல்லா கூட கூட நுழையாது சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பழைய காரியம் திதரா பதறா காரியம் திதராதுபாங்க. இது போல காத்திருப்பது அவசியம் தான், அது அனாவசியம் அல்ல.
1: அதனால காத்திருக்கலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறீங்க.
0: தவறு இல்லம்மா. ஒரு முறை நம்ம ஒரு பலன் அடையும் போது எல்லா விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான காத்திருக்கும் போது பல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குது.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. காத்திருக்கும் போது நிறைய விடயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து நான் காத்துட்டே இருக்கேங்க, எனக்கு வெற்றியே கிடைக்கல, எனக்கு மகிழ்ச்சியே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இலக்கை மட்டுமே நோக்கி அதுக்காக மட்டுமே காத்துட்டு இருந்துட்டு இடையில வரக்கூடிய நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இலக்குகள் முக்கியம்தான், இருந்தாலும் நம்ம கடந்து வரக்கூடிய பாதையில நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை நம்ம கத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்கம்மா.
1: சொல்லுங்க.
2: அது எந்த விஷயத்துக்காக காத்திருக்குங்கிறது முக்கியம்மா.
1: கண்டிப்பா
2: எல்லா விஷயத்துக்காகவும் காத்திருக்க முடியாது. சில விஷயங்களும் காத்துதான் இருக்கணும். ஏன்னா இப்ப வந்து வீடு கட்டுறது, திருமணம் பண்றதெல்லாம் சில நேரங்களில் காத்திருந்துதான் செய்ய வேண்டியதா இருக்குது. தினசரி வேலைக்கு போறது, வேற ஏதாச்சும் வேலை தேடுறதெல்லாம் வந்து நம்ம எனக்கு வரும் நீங்க சொன்ன மாதிரி காத்திருக்க தேவையில்லை. அது ஒரு குறிக்கோளா வச்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். பஸ்ஸுக்கு லேட் ஆச்சுன்னா நம்ம அடுத்து ஏதோ ஒரு வண்டிக்கு இது வாங்கிட்டு அதுல போய்க்கலாம். தினசரி பஸ்ஸுக்காக நம்ம காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மாற்று ஏற்பாடு பண்ணிக்கணும்.
1: எனக்கு
2: நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம காத்திருக்குங்கிற ஒரு இது இருக்குங்க. குறிக்கோளுக்காக நீண்ட கால பயன் வந்து ஒரு நெல்லை நட்டா உடனே மூணு மாசம் காத்திருந்தா நமக்கு நல்லா கிடைக்குது. உடனே எனக்கு வேணும் அப்படின்னா வராது.
1: நன்றிங்க. அதாவது தவற விட்ட தருணங்கள் அதுக்காக காத்துட்டு இருந்துட்டு அச்சோ அந்த நேரம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இல்லாம அதற்கான மாற்று வழி என்ன அப்படின்னு யோசிச்சு உடனுக்குடன் அதை செஞ்சோம் அப்படின்னா காத்திருந்து தவற விட்டதை கூட காத்திருந்து பெறக்கூடிய விஷயங்களை கூட ஈஸியா நமக்கு பெற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மாற்று வழியில் யோசித்தால். நன்றிங்க. இப்ப இனிப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: அதாவது காலம் பொன்னானது, கடமை கண்ணானது. அதாவது காத்திருக்கிறது எது எதுக்கு காத்திருக்கலாமோ அது எதுக்குதான் காத்திருக்கலாம். அதாவது இப்ப படிச்சுட்டு வேலை வந்து ஒரு 25-30 வயசுல வந்தா அது பரவாயில்ல, 35-40 வயசுல கடந்து போயிடுது, அது காத்திருக்கிறது வேஸ்ட்.
1: அதாவது வேலை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அத்தியாவசியமானது அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம படித்து முடித்த உடனே எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. எல்லாருக்கும் தேடி வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க, இவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யாரும் நம்மளை தேடி வந்து வேலை கொடுக்க போகிறது கிடையாது. காத்திருந்து அதற்கான தருணத்திற்காக வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்மளால் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ, நான் இதை படிச்சிருக்கேங்க, இந்த வேலை வாய்ப்பு இங்கே இருக்குது, இதற்காக நான் இந்த முயற்சியை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம காத்திருந்து பயணிச்சுட்டே இருந்தால் மட்டுமே நம்மளால் வெற்றியை பெற முடியும். அதில் ஒன்று வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது. நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: முத்தமிழும் சேர்ந்து கவிப்பாடும் கோடி பெண்கள் 100 பிள்ளைக்கும் அன்பான ஸ்டோரி சௌசிய ஸ்டோரிக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க.
4: மதுரை ஜவஹர்லேருந்து உங்கள் அனுப்பிப்பா.
1: சொல்லுங்க அந்தோனி அண்ணா.
4: எப்படி பாருங்க?
1: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றியும் போட இந்த தருணங்கள்ல. கண்டிப்பா சரி. ஒரு ஒரு நேர்மறையான சிந்தனைகளுக்கு காத்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியமா இருக்க வேண்டியது இருக்கு. ஆமா, குழந்தைய திருமணமானவரும் முன்னாடி ஒரு நல்ல மனைவி வாங்கணும்னு சொல்லி ஒரு காத்திருப்பு, மனைவி அமைந்த பிறகு ஒரு குழந்தை வரணும் என்ற ஒரு இறைவன் காத்திருப்பு, குழந்தை பிறந்த படிக்க வைக்கணும் ஒரு காத்திருப்பு, அப்படி அப்படி ஒரு வர ஜெனரேஷனை முழுக்க இந்த மாதிரி காத்திருப்பு வேண்டிய ஒரு இயற்கையான ஒரு காத்திருப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மாணவிகள் வந்து என்னடா வேலைக்குள்ள படித்து முடிச்சு 2 வருஷம் போயிருக்கேன் எனக்கு வரும் சொல்லி அந்த பண்றேன் நேரங்களும்

0: 5:33 கோடை பண்பலை 5:05 வானவில் காத்திருத்தல் அவசியமா அனாவசியமா? இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சொல்லுங்க
0: ஐயா.
1: கோடை பண்பலை பேச காத்து

0: காலங்களுக்கு அனுப்புன்றது இன்டர்வியூ வர அதுக்காக காத்திருக்கேன்னு சொல்லி. அதற்காக படிப்பு கேட்ட ஒரு வேலை கிடைக்காட்டும் அந்த ஒரு ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை தொத்திக்கிறது சரி. அதனால வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டான ஒரு ஒரு தருணங்கள் வரும் பொழுது அந்த வேலைக்கு அப்புறம் பிடிச்சிக்கிறோம். படிக்கிற மாணவர் மாணவி பிள்ளைங்க எல்லாம் குடும்பத்துள்ளே உணர்ந்து அந்த காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி ஒரு காத்திருப்புனா ஒரு நல்ல சிந்தனைகளுக்கு ஒரு பாசிட்டிவா நெகட்டிவ்லாம் காத்திருக்கலாம். நெகட்டிவான சிந்தனைகளுக்கு வந்து காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து.
1: சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. அதாவது காத்திருக்கலாங்க, காத்திருந்து இதுக்காக மட்டுமே நான் காத்துட்டே இருப்பேங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தருணத்தை அன்றைய நேரத்தை வீணடிக்காம அப்போதைக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த வேலையில கூட நம்ம நிறைய கத்துக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டே காத்துட்டு இருக்கிறது வாழ்க்கையின் சுவாரஸ்யம். நன்றிங்க.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
5: For admission, contact 9655239.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
9: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
14: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன்.

0: அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: நினைப்பதே வெற்றிதான். நினைத்ததை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கைக்காக, அதன் மகிழ்ச்சிக்காக காத்திருத்தல் அவசியமா? அனாவசியமா? இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி.
0: சொல்லுங்க கருணாநிதி.
1: ஆமா, காத்திருப்பது வந்து பல சமயங்கள் அவசியமான ஒன்றுதானுங்க. ஆனால் அது எதுக்காக நம்ம காத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்குதுங்கம்மா.
0: கண்டிப்பா.
1: தேவையற்ற காத்திருப்பு வந்து சோம்பலின் வடிவமாகும்மா. தேவையான காத்திருப்பு பொறுமையின் சிகரமாகும்மா. அவ்வளவுதாங்க. நன்றிங்கம்மா.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது தேவையான காத்திருப்பு, தேவையில்லாத காத்திருப்புன்னு இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை பிரித்து பார்க்கறதுக்கான ஒரு யுக்தி வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: பௌசியா மடத்துக்கு காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க முருகன்.
2: காத்திருப்பது வந்து அவசியமா அனாவசியமானு கேட்டிருக்கீங்க. அவசியம் தான் மேடம், நிச்சயமா. நான் வந்து ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றேன். பேருந்துல வந்து நம்ம பயணம் பண்ணும் போது, இறங்கும் போதும் ஏறும் போதும் கொஞ்சம் எப்பவுமே நிதானமா இருக்கணும். காத்திருந்து மெதுவா இறங்கணும், மெதுவா ஏறணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணம் அனுப்புவோம் பாத்தீங்களா, அக்கௌண்ட்ல வந்து நம்ம ரிலேஷன் சொந்தக்காரங்களுக்கு அனுப்புவோம் பாத்தீங்களா.
0: அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ரொம்ப காத்திருக்கணும்.
2: காத்திருந்து பொறுமையா செக் பண்ணி அனுப்பணும், கரெக்டா தான் போட்டிருக்குமா அப்படி அனுப்புன உடனே ஐயோ மாத்தி போட்டோமே அப்படின்னு எந்த ஃபைல் பண்ணி எந்த ஒரு இதுவும் ஆக போறதுனால முன்னாடி யோசிச்சு காத்திருந்து பொறுமையா பாக்கணும் மேடம்.
0: கண்டிப்பா. அதாவது காத்திருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்மளுடைய பதட்டம் நமக்கு கொஞ்சம் இருக்கதா செய்யும். அடடா, நம்ம இதுக்காக இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கோமே, இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கோமே, ஆனா நமக்கு அதற்கான எந்த ஒரு பலனுமே கிடைக்கலன்னு சொல்லி நம்ம ஒரு 10% வந்து யோசிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்காகலாம் யாராச்சும் இவ்வளோ நாள் காத்துட்டு இருப்பாங்களா, இதுக்காக இந்த இடத்துல இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாமா, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியே சொல்லி சொல்லியே நம்மளை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தலை தள்ளிட்டே போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
3: சிவகாசிலேருந்து அமுதா.
0: சொல்லுங்க அமுதா.
3: காத்திருப்பது அவசியம் இல்லைங்க. இன்னைக்கு படிச்சுட்டு நிறைய படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால நான் படித்ததுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே நேரத்துல நிறைய பேர் ஒரே படிப்பை படிச்சா ஒரே நேரத்துல எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறது கஷ்டம். கிடைக்கிற வேலைய அவங்க பார்த்துட்டே இருந்தாதான் அடுத்து அவங்களுக்கான வேலை கிடைக்கும் போது அவங்க வாழ்வு சிறப்பா இருக்கும். ஒரு விஷயத்துல காத்திருப்பது அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நன்றி.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு சிலர்லாம் வந்து நான் இந்த பாடப்பிரிவை வந்து ரொம்ப விரும்பி படிச்சேங்க, இதற்கான வேலைக்கு மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தீவிரமான அந்த முயற்சியில இறங்கியிருப்பாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல நம்ம இவ்வளோ முயற்சி பண்றோம், நமக்கு பிடித்தமான நம்ம படிச்ச இந்த வேலை நமக்கு கிடைக்கலையே, நம்ம விரும்பின இந்த வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பரவாயில்ல நம்ம இந்த வேலையை விரும்பி ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருப்பாங்க. ஒரு சிலர் இல்லை இல்லை முடியவே முடியாது, நான் இந்த வேலைக்கு தான் போவேன், அதுக்காக நான் எவ்வளோ நாள் வேணால் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு பாரமாக கூட நம்ம மாறியிருப்போம். அதை நம்மளை அறியவும் அறியாமலே இருந்திருப்போம். நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.

0: சகோதரி பௌசி அம்மாவுக்கு இனிமேல காலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ராஜசேகரமா.
1: ம், சொல்லுங்க ராஜசேகர்.
0: அம்மா, காத்திருப்புங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இப்ப படிப்பு விஷயத்துல பாருங்க, இப்ப நண்பருடைய ஒரு பொண்ணு வந்து அவங்க மெடிக்கல் தான் படிக்கணுங்கிற மாதிரி ரெண்டு தடவை நீட் எழுதுறாங்க, அவங்களால சக்சஸ் பண்ண முடியுமா? நாங்க என்ன பண்ண, நீ வந்து அதை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல நல்லா படிக்கிற பொண்ணுங்கம்மா. அவங்களுடைய அவங்க பாருங்க, நல்லா படிச்ச ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து யூஜி வந்து கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு டேராடூன்ல போய் எம்ஜி பிஜி படிச்சுட்டு கூட ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து ஐஎஃப்எஸ் எழுதினாங்கம்மா.
1: அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம்.
0: மாவட்ட வன அலுவலர்கள் பெருமை சொல்லிக்கிறாங்க. அதனால வந்து காத்திருப்புங்கிறது நம்ம வந்து காலத்தை கடத்துறதுங்க. அதனால கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த வெயிட்டிங் லிஸ்ட் சொல்றாங்கல்ல, அப்படி ஒருவேளை கிடைச்சா வேணா சேரலாம் முடியும். நம்ம வந்து அதுக்காக வந்து காலத்தையும் நேரத்தையும் வீணடி கூடாங்கிறத என்னுடைய பொதுவான கருத்தை சொல்லிக்கிறாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப முக்கியமா சொல்ல போனோம்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த தேர்வுகள், அந்த தேர்வுகளுக்காக காத்திருந்து படிச்சுட்டே இருந்து அந்த பரிசை வந்து பெறது வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர், நான் வந்து இந்த தேர்வுக்காக படிச்சுட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளையில 10 மணி நேரம் படிக்கிறவங்களும் இருக்கதா செய்கிறாங்க, 24 மணி நேரமும் படிக்கிறவங்க கூட நினைக்கிறப்பெல்லாம் படிக்கிறவங்க கூட இருக்கதாங்க செய்கிறாங்க. ஒரு சிலரும் இருக்காங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்தக்கூடியவங்களும் அவங்களையும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அது அவர்களாக உணர்ந்து தெளிந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான இந்த பகுதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பக்கத்தை நோக்கி திரும்ப போயிட்டே இருந்தாங்கன்னா வெற்றி நிச்சயம்.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
7: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
6: இலவச மருத்துவ சேவை,
7: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
6: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
7: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
6: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
7: தொடர்புக்கு 9994098417.

0: எந்த ஒரு தீமைக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு நன்மை உண்டுங்க. அதுக்காக நன்மைக்குள்ள தீமை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? காத்திருத்தல் அவசியமா அனவசியமா? வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிங்க.
0: வணக்கம்.
1: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன் சகோதரிங்க.
0: சொல்லுங்க.
1: காத்திருப்பு அவசியமா அனாவசியம்னு கேட்குறீங்க. இப்போ காத்திருந்தாலும் தான் கூட பேச முடிஞ்சதுங்க.
0: கண்டிப்பாக
1: காத்திருப்பு அவசியம் தானுங்க.
0: காத்திருக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறீங்க.
2: நன்றிங்க.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ராணி தேனேல. நல்லா இருக்கலாமா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கோமா.
0: சொல்லுங்க.
2: அதாவது ஒரு விதைய விதைக்கும் போது

0: ஆகணும், அதுக்கு நம்ம வளர்ந்து வர்றது தாமதம் தான் ஆகும், அதுக்கு காத்திருக்க தான் வேணுமா?
1: பரிசுக்காக காத்திருக்கிறதுல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றிங்க. இப்ப யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திருப்பூர் மாவட்டம் படியூர் வட்டம் சோழமலை கிராமத்திலிருந்து படியூர்ந்து பச்சி பசுபதிங்க.
1: சொல்லுங்க.
2: இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு பார்த்தாங்க, நம்ம ஆன்மீக ரீதியான அந்த கோயில் ஒரு தச்சு ஒவ்வொரு இடங்களுக்கு பாக்குறப்பங்க ரொம்ப அமைதி பொறுமை அவசியங்க, காத்திருப்பது மிக மிக அவசியம்ங்க.
1: சரிங்க, காத்திருக்கிறதுனால தப்பே கிடையாதுங்க, அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு பக்கங்களை நம்ம எப்படி நகர்த்திட்டு போறோம் அதை பொறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. இப்போ இணைப்புல யாரும் வந்திருக்கீங்க? நிகழ்ச்சியோட நிறைவான நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலம்பட்டியிலிருந்து எஸ் ராமர்.
1: சொல்லுங்க ராமர்.
3: மேடம், காத்திருத்தல் என்பது கண்ணியமானது, கடமையும் கூட. ஆனால் நாம் தேடும் பணி பொருள் ஒருவரிடமிருந்து வரும் தகவல் என்பதற்கு நேரம் மிக மிக முக்கியம் என்பதனையும் கடந்து நம் முயற்சியில் மாற்று ஏற்பாடோடு காத்திருத்தல் முக்கியமானதே. அந்த வகையில் காத்திருத்தல் ஏற்படும் செயல்பாட்டை பொறுத்தே அவசியம் அவசியமற்றது என்பதை நாம் உணர்ந்திருந்தால் வெற்றி நிச்சயம்.
1: கண்டிப்பாக காத்திருத்தல் ரொம்பவுமே நம்ம நேரத்தோடு தொடர்புடைய ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்பயுமே நம்ம காத்திருக்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக, அந்த இலக்குக்காக மட்டும் நம்ம காத்துட்டு இல்லாமல் அதற்கான பிளான் பி எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க.

காத்திருத்தல் அவசியமா அனவசியமா என்ற வண்ணம் தீட்டியது இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 வானவில். நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கும் வந்துட்டோம். எது வந்த போதிலும் எது போன போதிலும் இது மட்டும் என்னடா இறுதி வரைக்கும் இருந்தால் போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றிக்காக காத்திருப்பது கொஞ்சம் சுகம்தான். கால பயணம் சுவாரஸ்யமானது. அந்த காலம் கடந்து சென்றாலும் இந்த ஒரு செயலுக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவசியம் அறிந்து காத்திருப்பது வாழ்க்கையின் சுவாரஸ்யம். வாழ்க்கை கடல்ல முயற்சி எனும் தூண்டில் போட்டுட்டு வீணான இடத்துல வீசிட்டு அந்த வெற்றிக்காக காத்திருப்பது நீரற்ற குளமாக அனாவசியமாக மாறி ஏமாற்றத்தையும் தருது சில சமயங்கள். வெற்றிக்கான நம்மளுடைய எந்த பாதையா இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம காத்திருக்கிறது ரயில் பயணத்திற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருப்பதை போன்று அனாவசியமாகிறது. கால பயணங்கள் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. நம்ம கண்ட கனவுகள் நிச்சயம் ஒரு நாள் கை சேரும். வாழ்க்கை பாதையில், வெற்றி பாதையில் நாம் காத்திருந்து பெறுவதற்கான நம் கனவுகளும், அதற்கு நாம் மேற்கொள்ளும் முயற்சி, அதற்காக நாம் செலவிடும் நேரம், தவறவிடும் தருணங்கள், இவை அனைத்தையும் சார்ந்து பயணிக்க செய்கிறது காத்திருத்தல் என்பது. நம் வெற்றிக்கான பாதையில் அவசியமானதாகவும் நேரம் விரயம் செய்யும் வேளையில் அனாவசியமாகவும் மாறுகிறது. காத்திருத்தல் என்பது விதை போன்றது. விதைத்துவிட்டு பார்த்து கொண்டே இருந்தால் வெறிச்சமாக மாறாது. மாறாக அவசியமான நேரத்தில், அவசியமான தருணத்தில் அதற்கான உரம் போன்ற நம் முயற்சியை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். அனாவசியமான நேரத்தில் அவ்விதையை கிளறி பார்ப்பது அதன் உயிரை பிடிப்பது போன்றது. காத்திருந்திருப்பது நாணயத்தின் இரண்ட பக்கங்கள் போன்றது. அதை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறுவோம் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: கோடை பண்பலை 100.5 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
2: இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்
2: இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் ராஜேஷ் சரவணன், கணினியாக்கம் வி சக்திகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்தரநந்தினி. இனினம் கொடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள் நினைவலைகள் வரும் முன் கேட்கலாம் சிரிச்சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் பாரம்பரிய நடனங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு நிறுவனங்கள் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு கடத்தலை தடுக்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டெங்கு தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை தனது பணிகளை சரிவர செய்ய தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காலந்திரி கிராமத்தில் இன்று காலை நடைபெற்ற 100 ஆண்டு புகழ்மிக்க மீன்பிடி திருவிழாவில் 100 கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
2: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
3: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? குடும்பம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைய கற்றுத்தர பள்ளிக்கூடும். ஏன்னா ஒரு குழந்தை மனிதநேயத்தோட வாழ்றதும் பாசத்தோட இருக்கிறதும் திறமைய சம்பாதிக்கிறதும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதும் சமூகத்துக்காக செயல்படுறதும் அந்த குடும்பம் அந்த குழந்தைக்கு கத்துக் கொடுக்கற அடிப்படை வாழ்க்கை பாடத்துல இருந்துதாங்க. ஒரு குடும்பம் ஒரு குழந்தைக்கு வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுக்குது. அந்த குழந்தைங்க அந்த குடும்பத்துல இருக்க பெரியவங்களை பார்த்துதான் தங்களோட அன்றாட நடத்தை மாற்றங்களை ஏத்துக்கிறாங்க. இத சான்றுகளோட சொல்லணும்னா, குழந்தை வளர்ச்சி ஆய்வுகள் படி ஒரு குழந்தையோட சமூக மற்றும் உணர்வு பூர்வமான கத்துக்கிற திறன் கிட்டத்தட்ட 80% குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்தும் மீதம் இருக்கிற 20% தான் சமூகத்துக்கிட்ட இருந்தும் அமைதுன்னு சொல்லப்படுது. 1994 மே மாதம் 15 இந்த மைய கருத்தை அடிப்படையா வச்சு உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தோட அவசியத்தை தெரியப்படுத்துற மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச குடும்ப தினத்தை கொண்டாட தொடங்கினாங்க. ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு முதல்ல அந்த சமூகத்தோட அடிப்படையான குடும்பத்தை சரியா உருவாக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். நேர்மை, ஒழுக்கம், கருணை, மரியாதை, பொறுப்புணர்வு மாதிரியான நல்ல பண்புகளை குடும்பங்கள் தான் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கின்றன. எப்படி சாப்பிட்றதுங்கிறதுல தொடங்கி பண்டிகைகளை கொண்டாடுறது, வீட்டு வேலைகள்ல உதவுறது, பெரியவங்களை மதிக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு குடும்பத்துல இருந்துதானே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. அதனால குடும்பம், அதை கொண்டாடுவோம். ஒரு குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வோம். வாங்க, இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இல்லம் சங்கீதம் மே 15 சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சி.

இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் யுகத்துல இந்த உலகத்துல ஸ்மார்ட் போன்களும் வீடியோ அழைப்புகளும் இல்லாத வீடே இல்லைன்னு ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் பல வீடுகள்ல உணர்வு பூர்வமான உரையாடல்கள் இன்னமும் நடக்கதான் செய்யுது. இன்னைக்கு குடும்பம்னா ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு குழந்தைன்னு ஆயிடுச்சு. ஆனா முன்ன ஒரு காலத்துல தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 டஜன் பேராவது சேர்ந்துதான் குடும்பமா வாழ்ந்தாங்க. அதெல்லாம் அந்த காலங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்ல. மாசத்துக்கு 1 தடவை இல்ல, வருஷத்துக்கு 1 தடவை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. உலக அளவுல நடத்தப்பட்ட ஆய்வு ஒண்ணு, ஒரு சராசரி நபர் தினமும் 6 மணி நேரத்துக்கு மேல இணையத்துல செலவிடுறாரு. ஆனா வீட்டுல குழந்தைங்க கிட்ட கல்வி சார்ந்து பேசவும் பொழுதுபோக்கா பேசவும் 1 மணி நேரத்தை கூட செலவு பண்றது இல்லைன்னு சொல்லப்படுது. குழந்தைகள் விளையாட கூப்பிட்டா ஒரு போன் இல்லனா டேப் எடுத்து கையில கொடுத்து விளையாட சொல்லிட்டு பெரியவங்க போன் பார்க்க தொடங்கிடுறாங்கன்னு சொல்லப்படுது. இந்தியாவில மட்டும் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை 900 மில்லியனை தாண்டி இருக்கான். இது குடும்பத்தோட செலவு செய்யற நேரத்தை பெரிய அளவுல குறைச்சிருக்குன்னு சொல்றாங்க. தொழில்நுட்பம் டிஜிட்டல் மனிதர்களை உருவாக்குது. அதை அதிகமா பயன்படுத்தாம இருந்தாலே போதும், குடும்பத்தோட உயிர் திடமா இருக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் கிட்ட போன் பண்ணி பேசுறது ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குதுன்னு ஆய்வு ஒண்ணு சொல்லுது. இது கூடவே ஒருத்தரோட தன்னம்பிக்கை மனநலத்தையும் இது பாதிக்குதுன்னு சொல்றாங்க. உண்மைதானே? ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, பண்டிகைகளை கொண்டாடுறது, கதை பேசுறதுன்னு இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் இல்லாத வாழ்க்கை ஒரு குடும்பத்தோட அடிப்படை பழக்க வழக்கம் சார்ந்தது தானே? அதுதான் உறவுகளை வலுப்படுத்தும். இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க, இல்லம் சங்கீதம் தான். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இல்லம் சங்கீதம், மே 15 சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
8: 2026-27ஆம் ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
7: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, MCOM CA, MSc மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
8: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
7: இலவச மருத்துவ சேவை,
8: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
7: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
8: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
7: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
8: தொடர்புக்கு 9940-98417.
0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட
10: இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
11: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
10: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
11: ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜ்.

0: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965523999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஐக்கிய நாடுகள் சபை உலக அளவுல தொழிலாளர்கள் கிட்ட நடத்தின ஆய்வுல தெரிய வந்த விஷயம் என்னன்னா, உலக அளவுல ஆண்களை விட பெண்கள் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா சம்பளம் இல்லாத வீட்டு வேலைகள், பராமரிப்பு பணிகளை செய்யறாங்க. குழந்தை பராமரிப்பு, வயதானவர்களை பாதுகாக்கிறதுன்னு உணர்வு பூர்வமான ஆதரவுகளையும் வீட்டு நிர்வாகத்தையும் ஒரு குடும்பத்தோட ஸ்திரத்தன்மைய நிலைப்படுத்தவும் கண்ணுக்கே தெரியாத செயல்பாடுகள்ல பெண்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லப்படுது. சர்வதேச குடும்ப தினமான மே 15 பொருளாதாரம் சமூகம் சார்ந்த புள்ளி விவரங்களை மக்கள் கவனிக்கணும்னு இந்த ஆய்வுகள் செய்யப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்குதுங்க. பெண்கள் தான் ஒரு குடும்பத்தோட முக்கியமான தூண்னு இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். தலைமுறைகள் எத்தனை கடந்தாலும் பெண்களோட பொறுப்புகள் மட்டும் கூடுதே தவிர குறையறதில்ல. அவங்களும் இந்த பொறுப்புகளை ரொம்ப காலமா அமைதியா ஏத்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவங்களுக்காக பல பெயர்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. அம்மா, தாய்மார்கள், சகோதரிகள், மகள்கள், பாட்டிமார்கள், இப்படி பல மரபு சார்ந்த பெயர்களை கொடுத்து பெண்களை மையப்படுத்தியே இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. தாய் வழி சமூகம் குழந்தைகளுக்கு கல்விசார் வளர்ச்சிய பெரிய அளவுல கொடுக்கும்னு சொல்றாங்க. ஒரு தாய் தான் மொழிகளை கத்துக்கவும், பழக்க வழக்கங்கள், சமையல் மற்றும் தார்மீக விழுமியங்களையும் கத்துக் கொடுத்து அடுத்த தலைமுறைக்கும் அதை எடுத்துட்டு போக உதவுறாங்க. ஆக குடும்பத்தோட ஆதாரமான பெண்களை போற்றுவோம், மதித்து அவங்களுக்கு வலு சேர்ப்போம். அப்படி செஞ்சா நம்ம இல்லம் சங்கீதம்தான். இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் இல்லம் சங்கீதம். மே 15 சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

குடும்பம் ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, குடும்பம் தான் எல்லாம். குடும்பம் ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, குடும்பம் தான் எல்லாம். இப்படி சொன்னது மைக்கேல் ஜே ஃபாக்ஸ். மைக்கேல் ஜே ஃபாக்ஸ் ஹாலிவுட் திரைப்படங்கள்ல நடிச்சவரு. பேக் டு தி ஃபியூச்சர் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சு புகழ் பெற்ற இவர் பார்க்கின்சன் நோய் பத்தி நிறைய விழிப்புணர்வுகளை செஞ்சிருக்காரு. அவருக்கு தன்னோட குடும்பம் எவ்வளவு முக்கியம்னு தெரியும். பார்க்கின்சன் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபருக்கு குடும்பம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். ஏப்ரல் 11ஆம் தேதி பார்க்கின்சன் நோய் தின சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம நிகழ்வுகளின் நினைவுகள்ல ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும் எப்படி ஒரு கேர் டேக்கரா, ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கற தேவதையா இருக்கணும்னு நாம

புரிஞ்சுக்கிட்டோம்ல, திரும்பவும் சொல்லலாம், குடும்பம் ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, குடும்பம் தான் எல்லாம். உலக சுகாதார அமைப்போட அறிவிப்பு சொல்றது என்னன்னா, மனநலம் அப்படிங்கிறது சமூகம் மற்றும் உணர்வு பூர்வமான ஆதரவு அமைப்பால குடும்பங்களுக்குள்ள ஆழமா பாதிக்கப்படுது. வலுவான குடும்ப ஆதரவு கிடைக்கிறவங்களுக்கு கடுமையான மன அழுத்தம், பதட்டம், தனிமை மற்றும் மனசோர்வு மாதிரியான பாதிப்புகள் குறையும்னு சொல்லப்படுது. ஆக தனிப்பட்ட போராட்டங்கள், தோல்விகள், நோய், வியாதி, உணர்வு பூர்வமான நெருக்கடிகள் ஏற்படுறப்ப முதல்ல ஆறுதல் சொல்றது குடும்பம்தான், ஆறுதல் தேடுறதும் குடும்பத்திலிருந்துதான். இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் இல்லம் சங்கீதம், மே 15 சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: பண்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் FM நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
4: இதுவரை ரசித்தும் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
4: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
6: மக்கள் தொகை ஆய்வுகள் உலகம் முழுக்க நடத்தப்படுது. அதுல கடந்த 10 ஆண்டுகள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது குடும்ப அமைப்புல ஒரு பெரிய அளவு மாற்றம் ஏற்பட்டிருக்காங்க. பல காலங்களாவே இந்த மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்குனாலும் கடைசி 10 ஆண்டுகள்ல இந்த மாற்றங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஒற்றை பெற்றோர் குடும்பம், கூட்டு குடும்பங்கள், தத்தெடுக்கப்பட்ட குடும்பங்கள், குழந்தைகளை வளர்க்கும் பாதுகாவலர்கள், வேற வேற கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க திருமணம் செஞ்சுட்டு வாழ்றது, இப்படி பல்வேறு நாடுகள்ல இருக்க குடும்ப அமைப்புகள்ல பல கட்டமைப்பு மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பல்வேறு வகையான குடும்ப அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா சிதைவடைஞ்சு ஒற்றை குடும்பமா மாறிக்கிட்டே வருதுன்னு சொல்லப்படுது. இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அன்பு, பொறுப்பு, அக்கறை மாதிரியான விஷயங்கள் குடும்ப அமைப்பு மூலமாதான் மனிதர்களுக்கு கிடைச்சது. இந்த குடும்ப அமைப்பு சிதைறதுனால இந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுல சிக்கல் உண்டாகுது. அதத்தான் இந்த சர்வதேச குடும்ப தினத்துல நாம முக்கியமா பாக்கணும். ஒரு குட்டி கதையை கேட்கலாமா? சின்ன வயசுலயே தன்னோட பெற்றோரை இழந்த மீரா ஒரு சின்ன நகரத்துல அவங்க பாட்டியால வளர்க்கப்பட்டாங்க. அவங்க வீட்டுல ஆடம்பரங்கள்லாம் எதுவும் இல்ல. அதுக்கு பதிலா பாசம், ஒழுக்கம், ஊக்கம்னு நிறைய நல்ல விஷயங்கள் நிறைஞ்சிருந்தன. மீராவோட பாட்டி அம்மாவுக்கு அம்மாவாவும் ஆசிரியருக்கு ஆசிரியராவும் இருந்தாங்க. மீரா தன்னோட படிப்பை முடிக்க நிறைய கனவுகளையும் கண்டாங்க. அதுக்கு துணையா இருந்தது மீராவோட பாட்டி தான். மீரா பட்டப்படிப்பை முடிச்சு தன்னோட பட்டத்தை கையில வாங்குறப்போ எல்லா மாணவர்களும் அவங்கவுங்க பெற்றோரோட நிக்க மீரா தன்னோட பாட்டி கூட நின்னாங்க. அப்போ அங்க பலரும் மீரா கிட்ட கேட்டது, அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு. அதுக்கு மீரா கொடுத்த பதில், உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மான்னு 2 பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு என் பாட்டி தான் எல்லாமும். உடல் ஒண்ணுதான்,

ஆனா அவங்க ஏத்துக்கிட்ட பொறுப்புகள் ஆயிரும். என்னோட வெற்றிக்கு என் பாட்டி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க மீரா. குடும்பங்கிறது வெறும் வழக்கமான உறவுகளால மட்டும் இல்லாம ஒரு உறவோட இழப்பை ஈடுகட்ட தானும் அந்த உறவா மாறி செயல்படுறதும் தான். இந்த நிலை இன்னைக்கு மாறிக்கிட்டே வருது. அதை நிறுத்தி குடும்பங்கிற கட்டமைப்பை சரி செய்யணும். அது நம்ம கையில தாங்க இருக்கு. இது கோடை பண்பலை 100.5 MHz-ன் நிகழ்வுகளின் நினைவுகளில் இல்லம் சங்கீதம். 15 சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சி.

ஏழேழு தலைமுறைக்கும் புகழ் நிலைக்கட்டுன்னு வாழ்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாமா? முதல் தலைமுறை, அதாவது நாம, நம்மோட தாய் தந்தை தான் இரண்டாவது தலைமுறை. நம்மோட பாட்டன் பாட்டி தான் மூன்றாம் தலைமுறை. அவங்களுக்கு முன்னாடி பூட்டன் பூட்டி, அவங்களுக்கு முன்னாடி ஒட்டன் ஒட்டி, அவங்களுக்கு முன்னாடி சேயோன் சேயோள், அவங்களுக்கும் முன்னாடி பரன் பறை. அந்த பரன் பறை தான் ஏழாம் தலைமுறை. அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு தலைமுறைக்கு 60 வருஷம் எடுக்கும். அப்போ அந்த பரன்பறை, அதாவது ஏழாவது தலைமுறை தொடங்கி முதல் தலைமுறை வரைக்கும் 480 வருஷங்கள் ஆகும். ஈரேழு தலைமுறைக்கும் 960 வருடங்கள் ஆகும். கிட்டத்தட்ட 100 நூற்றாண்டு. அதுதான் ஈரேழு தலைமுறை. அப்போ ஏழேழு தலைமுறைன்னு சொல்ற வழக்கம் நம்ம ஊர்ல இருக்குல்ல, அதுக்கு காரணமும் இருக்கு. கிட்டத்தட்ட 6000 வருஷங்களா இந்த குடும்பம்ங்கிற அமைப்பை கட்டி காப்பாத்திட்டு இருக்கிற கலாச்சாரமா நம்ம தமிழ் கலாச்சாரம் இருக்குங்க. மொழி, மரபு, கதை, சமையல், சடங்கு, மதிப்புன்னு இப்படி தமிழ் கலாச்சாரத்துல மூதாதையர்களோட ஆழமான ஒரு பெருமையையும் அவங்களோட தொடர்ச்சியாதான் நாம இருக்கோங்கிற வளமையையும் தான் இந்த பரம்பரை அப்படிங்கிற கருத்து பேசுது. நம்ம தமிழ் கலாச்சாரம் மாதிரியே சீனா, கொரியா, ஜப்பானிய கலாச்சாரங்களும் இந்த பரம்பரை கருத்தாக்கத்தை கொண்டிருக்குங்க. ஜப்பானிய குடும்பங்கள்ல மூதாதையர் நினைவு, தேநீர் விழாக்கள், பருவகால விழாக்கள்னு மரபு சார்ந்த குடும்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. மேற்கத்திய குடும்பங்கள்ல பெரும்பாலும் குடும்ப பெயர்கள், குடும்ப ஆல்பங்கள், நன்றி சொல்லும் நிகழ்வுகள்னு குடும்ப பாரம்பரியத்தை பாதுகாக்கிறாங்க. கடந்து வந்த காலமா இருந்தாலும், நாம வாழ்ந்துட்டு இருக்க காலமா இருந்தாலும், நம்ம சந்ததியினர் வாழப்போற எதிர்காலமா இருந்தாலும், வேகமா நவீனமயமாகிற இந்த உலகத்துல நம்ம அடையாளத்தை சொல்ற ஒரு வடிவமா இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு இருக்க போகுது. அதுக்கு நாம நம்மோட பங்கு செலுத்தலாம். குடும்ப அமைப்புக்கு மரியாதை செஞ்சு குடும்பத்தோட இணைஞ்சு வாழலாம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இல்லம் சங்கீதம். மே 15 சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
4: நிறுவனங்கள். 7382812345 or visit www.mahindra.org.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி

0: 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: வேலை போயிடுச்சு, என்ன பண்றதுனே தெரியல. எத்தனையோ இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டேன், வேலையே கிடைக்கல. இந்த மாசம் வீட்டு செலவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு மனசுல 1000 கணத்தை ஏத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பதிலாவும் சுமையை இறக்கி வைக்க உதவுற சுமை தாங்கியாவும் குடும்ப உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க. அண்ணன், அக்கா, மாமா, அத்தை, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, ஏன் சில நேரங்கள்ல வயசுல சின்னவங்களா இருக்கிற தம்பி தங்கைகள் கூட உதவியா இருப்பாங்க. அப்படி ஒரு பொருளாதார ஆதரவுக்கான ஒரு அமைப்பு குடும்பம். ஏன் சில நேரங்கள்ல நண்பர்கள் கூட இந்த ஆதரவை தருவாங்க, அப்ப அவங்களும் கூட குடும்பமாயிடுவாங்க. இந்த சமூகத்துல பல பிரச்சனைகளை ஒரு தனி மனிதர் சந்திக்க நேரிடலாம். வேலையின்மை, நோய், நிதி நெருக்கடி, இயற்கை பேரழிவுன்னு பல நெருக்கடிகள் வர்றப்பையும் குடும்பங்கள் தான் பெரும்பாலும் முதலுதவி செய்ய முன் வர்றவங்களா இருப்பாங்க. அது ஒரு நம்பிக்கை சார்ந்தது. ஒருத்தர ஒருத்தர் பாதுகாக்கிறதும் வாழ்க்கைக்கு உயிர் தர்றதும் கல்வி, மன உறுதினு பல நிலைகள்ல பெற்றவங்களுக்கு அடுத்து நாம இருக்கணுங்கிற எண்ணத்தோட செயல்படுறதும் குடும்ப உறவுகளோட மகத்துவம். ரொம்பவே மௌனமா நடக்கிற இந்த செயல்பாடுகள்ல தியாகம்ங்கிற பெயரே இல்லாம நிகழ்ந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு, 4 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு பெற்றோர் 5வதா ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தா அந்த ஆண் குழந்தையோட திருமண வாழ்க்கையே தொடங்குறதுங்கிறது 35-40 வயசுலதான் அப்படிங்கறது எழுதாத விதியா மாறி போயிருக்கு. நம்ம வீட்லயோ, இல்ல நம்ம பக்கத்து வீட்லயோ, இல்ல நம்ம தெருவுலையோ சிலரோ பலரோ அப்படி குடும்பத்துக்காக தங்களோட வாழ்க்கைய தியாகம் செஞ்சவங்கள பார்க்க முடியும். ஏன் சிலரெல்லாம் கல்யாணமே வேணாம், என்னோட தங்கச்சிகளுக்காக, என்னோட தம்பிகளுக்காக, என்னோட தம்பி பிள்ளைகளுக்காக, என்னோட அக்கா பிள்ளைகளுக்காகன்னு கல்யாணமே செஞ்சுக்காம தங்களோட வாழ்க்கைய அர்ப்பணிச்சிருக்கிறத பார்க்க முடியும். அந்த உன்னத உறவுகளுக்காக இந்த குடும்பங்கிற ஒரு அமைப்ப பாதுகாத்து வச்சுக்குவோம். அப்படி அர்ப்பணிச்சிருக்கிற அந்த நபர்களையும் கல்யாணம் பண்ணி வச்சு தம்பதி சகிதமா பாக்கணும்னு யாரோ ஒரு ஒன்னு விட்ட மாமா எங்க இருந்தோ கிளம்பி வந்து பொண்ணு பாக்குற ஒரு நிகழ்வு நடக்கும் பாருங்க, அதுதான் இந்த குடும்பத்தோட சிறப்பான அம்சம். அது பணத்தை தாண்டினது, கடினமான காலங்கள்ல ஊக்கம் கொடுக்கறது, மன வலிமைக்கு உதவுறது, நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது. நாமளும் இந்த குடும்பம்ங்கிற அமைப்புக்கு மதிப்பளிப்போம். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இல்லம் சங்கீதம் மே 15 சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
5: தேசிய அளவுல 100 திருமணங்கள்ல 1 திருமணம் விவாகரத்துல முடிவடையுதுன்னு கணக்கு சொல்லுது. 2025 மட்டுமே 800,000 ஜோடிகள் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க. அதுவும் மகாராஷ்டிரா, கர்நாடகா,

தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல தான் இந்த வழக்குகள் அதிகம் பதியப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. மிக நீண்ட பாரம்பரியத்தை கொண்டிருக்கிற இந்தியாவில்தான் இந்த குடும்ப அமைப்பு உடையிற நிகழ்வுகளும் நடந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்தியாவில அதிகாரப்பூர்வமாக மிக நீண்ட குடும்ப நீதிமன்ற வழக்குன்னு எதுவும் பெயரிட்டு சொல்ல முடியலனாலும் திருமணம் சொத்து தொடர்பான வழக்குகள் ரொம்ப காலமா நடக்கும். நிலுவையிலையும் இருக்குங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 30 வருஷமா தன்னோட விவாகரத்தையும் ஜீவனாம்சத்தையும் கேட்டு முறையிடுற பெண்ணும் இந்தியாவில இருக்கிறாங்க. ஜே எம் கோலி வெர்சஸ் விமலா காந்தா வழக்குன்னு சொல்லப்படுற இந்த வழக்குல 80 வயசை எட்டின ஒரு கணவர் தன்னோட விவாகரத்தை வாங்க 29 வருடங்கள் சட்ட போராட்டம் நடத்தினாருன்னு சொல்லப்படுது. கடைசியில அவங்க விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த தீர்ப்புல நீதிபதி குறிப்பிட்ட ஒரு விஷயம், திருமண வாழ்க்கையில பாதி காலத்தை நீதிமன்ற நடைபாதையிலே கழிச்சவங்க இனி அவங்க வாழ்க்கையில தனித்தனியா நிம்மதிய தேடட்டும்னு குறிப்பிட்டிருந்தாங்க. டெல்லி உயர்நீதிமன்றம் ரொம்ப வேதனையோட குறிப்பிட்ட இந்த விஷயம் இன்னைக்கு இந்திய அளவுல மட்டும் இல்ல உலக அளவுல ரொம்ப இயல்பா நடக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. டாக்ஸிக்கான உறவுகள் நீடிக்கிறது நல்லதில்ல, அதே நேரத்துல குடும்பங்கிற ஒரு அமைப்பு சிதைறதும் நல்லதில்ல தானே. புரிதலும் புரிதலோட விட்டு கொடுக்கறதும் குடும்ப அமைப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமானதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அந்த புரிதல் எல்லாருக்கும் கிடைக்கிறது குடும்ப அமைப்ப பாதுகாக்கும். சட்டம் போட்டு இதை நிகழ்த்துறது நடக்காத காரியம், மனசு மட்டும் இருந்தா போதும். குடும்பம் சகிதமா கொண்டாடலாம் இந்த வாழ்க்கைய. கொண்டாடுவோமா? யார் என்ன சொன்னா என்ன, சொந்தமும் பந்தமும் தான் கடைசி வரைக்கும் கூட வரும். நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இல்லம் சங்கீதம். மே 15 சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை, பெரிய பெரிய சவால்களை தாண்டும் போது ஊக்கமளிக்கும் குடும்ப உறவுகள் மீதான நம்பிக்கையோடும், சின்ன சின்ன உணர்வுகளை தாங்கும் போது உடன் நிற்கும் உண்மையான உறவுகள் மீதான அக்கறையோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISIS தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான அபு பிலால் அல் மினூக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தோரோவை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: நேர தென்றல் மெல்ல மெல்ல தவழ்ந்து நடைவழகி நண்பர்களை எட்டும் வேளையில் இடையில் முற்பகல் நானும் இருக்கேங்க. கோடையில் குளுமையோடு கொஞ்சிடும் தென்றலோடு சில்லென்று சிறு காற்றோடு அன்பு உறவுகளை சந்திக்கும் அன்பான நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். அன்பு உறவுகளை சந்திக்க காத்திருக்கிறார்கள் அறிவிப்பாளர் தீபா நடராஜனுடன் கேனூர் ஜஹான்.
1: அதாவது எங்களுக்கு ட்ரைனிங் பிளேஸ் வந்து இதுதான் செப்பரேட்டா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு தடவை மாத்தி கொடுப்பாங்க. ஆனா 7 times இங்க கலந்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது, அதனால இங்க கலந்துக்கிறோம்.
2: அப்ப அந்த உங்க குழு வந்து இங்க வர சொல்லி அமைச்சவங்க தான் நாங்க பாராட்டணும். எப்ப பார்த்தாலும் கொடைக்கானல்
1: அமைக்கிறாங்க. எங்க லீடர்ஸ்க்கு தான் இந்த பாராட்டு எல்லாமே.
2: சரி, நீங்க வந்து எப்ப நேத்து வந்தீங்களா?
1: இன்னைக்கு மார்னிங் வந்தோம்.
2: ஓ, காலையில முதல்ல முதல்ல பிரைம் பார்க் வந்திருக்கீங்க.
1: வந்திருக்கோம்.
2: இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய இடம் சுத்தி பார்த்திருப்பீங்க. இப்ப பிரைம் பார்க்ல இருக்கீங்க. ஒரு கொடைக்கானல்ல இந்த இடம் மறக்கவே முடியாது. திரும்ப திரும்ப போகணும் அப்படின்னா இந்த இடம்.
1: கொடைக்கானல்ல அந்த ரோஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த கார்டன் மட்டும் அங்கேயே உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு.
2: அந்த
1: கார்டன் வந்து
2: ரோஸ் பறிக்கணும்னு
1: கண்டிப்பா பறிக்கணும்னு தொடுது. சுத்தி எல்லாம் நின்றுட்டே இருக்கிறதுனால தொடக்கூட பெர்மிஷன் இல்லையா? தொட்டாவது பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவை இன்னைக்கும் ட்ரை பண்ண முடியல.
2: என்
1: பேர் சௌமியா.
2: சௌமியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கோபம் வருமே, கோபம் வரும், நிறையவே வரும்.
2: நீங்க பேசுறப்ப தான் பொறுமையின் சிகரம் சௌமியாமா
1: அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம்
2: ஆனா கேரக்டர் வைஸ் நீங்க கொஞ்சம் அமைதியா பேசுவீங்க. சரி, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என்னோட பேர் பூங்கா வனம்.
2: பூங்கா வனம் பேரு நான் எங்கேயோ சிஜி வேலை கேட்டிருக்கேன். பூங்கா வனம்
1: கேட்டிருக்கேன் மேடம்.
2: அப்ப அந்த பேர் சொல்றப்ப எல்லாம் யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்களா?
1: நிறைய கிண்டல் பண்ணிட்டேன்.
2: என்ன சொல்லுவீங்க?
1: நானே பூ வனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்.
2: நானே பூத்து புழுங்கிட்டு இருக்கேன். என்ன நீங்க கடுகிற மாதிரி பேசிக்கிறீங்க?
1: திருச்சி சூப்பரா இருக்கும். அதை விட கொடைக்கானல் செம்மையா இருக்கும்.
2: பரவாயில்லையே, திருச்சி விட்டு கொடைக்கானல் சொல்றீங்க, சந்தோஷமா தான் இருக்கு. உங்க பேருமா?
1: பேர் தமிழரசி மேடம்.
2: தமிழரசி
1: திருச்சி டிஸ்ட்ரிக்ட்.
2: நீங்க திருச்சி தான். நீங்க வந்திருக்கீங்களா கொடைக்கானல்?
1: ஃபர்ஸ்ட் டைம்.
2: நாங்க
1: போய் பாத்துட்டு
2: போறோம்.
3: என் பேர் ரஷ்யா பேகங்க.
2: நீங்க கொடைக்கானல் வந்திருக்கீங்களா?
3: இப்பதாங்க வந்திருக்கோம்.
2: இப்பதான் வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு பிரைம் பார்க்க?
3: சொல்ற அளவுக்கு இல்லைங்க, சூப்பரா இருக்குங்க.
2: சொல்ற அளவுக்கு இல்ல, பிரம்மாண்டம். நான் கூட சொல்ற அளவுக்கு இல்ல. ஐயோ, என்னமோ சொல்ல போறாங்க நினைச்சு பிரம்மாண்டமா இருக்குங்க.
3: ஆமாங்க.
2: அடுத்த தடவை கொடைக்கானல் போறப்ப எல்லாரும் வந்து தனித்தனியா இப்ப வந்திருக்கீங்க. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து வந்து இன்னும் பெரிய கேங் வந்து நாங்க சந்திக்கணும்னு நினைக்கிறோம். சரி, இப்போ இந்த 5 பேருக்காக என்ன பாடல் கேட்கலாம்?
3: தோலா தோலா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும்.
2: சரி, அடுத்த தடவை வீட்டு கூட்டிட்டு வந்து சாஞ்சிட்டு

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டும் மதுரை.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
10: நான் இப்ப திறமை மிக இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங்

0: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 லேக் கேஃபம் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.

0: வரல கலக்க போது ஏன்னா மலர் கண்காட்சி எல்லாம் நடக்க போகுது, பத்து நாள் நடக்கும் சொல்லிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு.
1: கணேசன் பேசலாமா?
0: நீங்களும் திருச்சிதான்?
1: துறை வெங்கடாச்சலபுரமா? துறையூர் பக்கம்.
0: ஓ, திருச்சியில துறையூர் பக்கம், அந்த வெங்கடாச்சலபுரம். நீங்களும்
1: ரெண்டு தடவை வந்திருக்கோம்.
0: என்ன வேலை பாக்குறீங்க?
1: கம்பெனி வேலை தான் பாக்குறேன். இது
0: எத்தனை வருடமா பாக்குறீங்க?
1: ஒரு வருஷமா பாத்துட்டு இருக்கோம்.
0: சரி, ஆண்கள் இரண்டு பேர் தான் இருக்கீங்க, பெண்கள் வந்து ஒரு கூட்டணியா இருக்காங்க. மீதி ஆண்கள்லாம்
2: ஓடிட்டு இருக்குது.
3: எங்க பேர் கவிதங்க மேடம். நாங்க திருச்சி பக்கத்துல புளியஞ்சோலையில இருந்து வந்திருக்கோம். இதோட 4 டைம் வந்திருக்கோம் நாங்க. இதுக்கு முன்னாடி வந்ததுங்காட்டுல இப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. எங்களுக்கே வியப்பூட்டும் வகையில இருக்கு, சூப்பரா இருக்கு.
0: சுற்றுலா பயணிகளும்
3: அழகா சூப்பரா இருக்காங்க. பூங்காவும் சூப்பரா இருக்காங்க. இன்னும் பாதி இன்னும் பாக்க போகல. இன்னும் உள்ள இன்னும் எப்படி இருக்குங்கிறது உள்ள நம்ம
0: பேசுறாங்க.
4: நண்பர்களுக்காக
5: தெரிஞ்சுக்கணும் ஆணும் பெண்ணும் செலகிக்கிட்டாதலாகுமா முதற்கும்
1: கண்டிப்பா என்ன சொன்னாலும்

0: வருஷத்துக்கு பத்து முறை நடத்துல வந்துருக்கேன் இவங்களையும் வருஷத்துக்கு பத்து முறை வர்றதுக்கான ஒரு பிளான் தான் இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு அதை அட்டன் பண்ணா மாசம் மாசம் வருவாங்க
1: அண்ணாமலை
0: படத்துல இருந்து ரஜினி சாருடைய சாங்.
1: இவங்க எல்லாருமே வெற்றி அமையட்டும். நன்றிங்க.
0: தேங்க்யூ மேடம்.

0: நகர் திருச்சி.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
7: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
6: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
8: 45 அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943-96014.
9: திண்டுக்கல்லில் NACA அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
10: 2026-27 ஆண்டிற்கான UG மற்றும் PG படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
9: PG பிரிவில் MA தமிழ், இங்கிலீஷ், MCOM, MCOM CA, MSc Max, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
10: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
9: இலவச மருத்துவ சேவை,
10: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
9: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
10: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
9: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
10: தொடர்புக்கு 9940-98417.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 ₹3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள். ₹7 மட்டும் செலுத்தி 7 kg வாஷிங் மிஷின் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுதாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல் வாழ்த்துக்கள்.
16: விழா குழுவினர்
17: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
18: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
19: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
18: அனில் சோயா சங்க்ஸ்.
0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
5: 40 பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி.

0: இதுவரை ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: என்ன புது ஏசி?

இருக்கும். சுத்தி சுத்தி பார்த்தா ஒரே மலர்கள் தான், சிவப்பு மலர், கத்தரிப்பூ கலரு, மஞ்சள் கலரு, அப்படியே பச்சை வண்ண பூவை ஒரு பாடல் இருக்கு. அது மாதிரி இந்த

0: இருக்கும். சுத்தி சுத்தி பார்த்தா ஒரே மலர்கள் தான், சிவப்பு மலர், கத்தரிப்பூ கலரு, மஞ்சள் கலரு, அப்படியே பச்சை வண்ண பூவே ஒரு பாடல் இருக்கேன். அது மாதிரி இந்த பூக்கள் எல்லாம் சுத்தி சுத்தி ரசிக்கிறது கண்கொள்ளா காட்சியாருங்க. அதோட சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்படி ஒரு டூர் கப்புள்ஸ் தான் நம்ம முன்னாடி பேச போறாங்க. வணக்கம் சார், உங்க பேர் இல்லைங்க?
1: பேரு செல்வகுமார்.
0: எங்க இருந்து வந்திருக்கீங்க?
1: வேளாங்கண்ணி.
0: எப்ப வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: வந்து 2 days ஆச்சு.
0: இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா?
1: நல்ல இதா ஃபர்ஸ்ட் டைம் வரோம்
0: கொடைக்கானலுக்கு. எப்படி இருக்கு கொடைக்கானல் கிளைமேட், கொடைக்கானல் சுத்தி பாக்குற இடம்லாம்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: சரி, என்ன இடங்கள் எல்லாம் சுத்தி பாத்தீங்க?
1: பூம்பாறை, லேக், குடாப்பாறை.
0: எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: பூம்பாறை நல்லா இருக்கு.
0: எல்லாமே
1: நல்லா இருக்கு கொடைக்கானல் பொறுத்தவரை.
0: என்ன
1: வாங்கி கொடுத்துருக்க?
2: என் பேர் வனிதா.
0: வனிதா, ரொம்ப அமைதியா இருப்பீங்களோ?
2: ஆமா.
0: ஆனா அவ்வளவு பெரிய லிஸ்ட் வாங்கிருக்கீங்கன்னு சொல்றாரு, அமைதியாவே வாங்கிட்டீங்களா? சரி, உங்களுக்கு கணவர் இங்க வந்தோட என்ன வாங்கி கொடுத்தாரு?
2: எனக்கு வந்துட்டு
0: மல்லிகைப்பூ
2: நல்லா இருக்குல்ல, மல்லிகைப்பூ சூப்பரா இருக்கு. பாப்பா பேர் நீலாஸ்ரீ.
0: நீலாஸ்ரீ, நீலாஸ்ரீக்கு எத்தனை வயசு ஆகுது?
2: 3 ஆகுது.
0: உங்களுக்கு இவங்களை பாக்குறதுக்கே நேரா சரியா
2: இருக்கும்.
0: இப்ப இங்க வந்திருக்கா கொஞ்சம்
2: நல்லா இருக்கு. பாப்பாவோட சுத்தி பாக்குறது இல்ல இல்ல, இதான் நல்லா இருக்கு, சூப்பரா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்ல வாமிட்டிங்களா? இல்ல, கொஞ்சம் கால்
0: வலிலாம்
2: பழகிடும்.
0: கொடைக்கானல பாப்போம் அப்படின்னு இருக்கும். மேல எல்லாம் என்ன பாடி கேட்கலாம்?
1: மகந்தி சர்க்கஸ்ல இருந்து ஓடி அருவி கொட்டுது.
0: அந்த பாடல் கூட கொடைக்கானல்தான் எடுத்தாங்க. நீங்க சொல்லுங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பூம்பாரம் அங்கதான் எடுத்தாங்க. நன்றிங்க.

அர்ஜுனர் வீட்டுல பாரு. சரி, அதே மாதிரி சந்தோஷமா நீங்க எல்லாருக்கும் சுற்றி பார்த்துட்டு இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போனோம்னா நான் ஆசைப்படுறோம். கேட்கலாம், நன்றி.

என்னங்க எது கேட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, யாரையும் பெருசா படிக்கிறீங்க.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

ஓ இப்படிதான் இருக்கணும். இருந்தாலும் இந்த சொல்லுவாங்கல்ல, திருமணம் ஆனா பெண்களோட நட்பு வந்து முறிஞ்சிரும் அப்படின்னு. ஓ இவங்கதான் உங்களோட தோழி, எல்லாமே உங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணிக்குவீங்க. சரி பரவாயில்ல, இப்படி ஒரு தோழி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்? சரி முட்டைக்கலக்கி அந்த பாடல் கேட்கலாம். நன்றிங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
4: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
3: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

11:58 ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 லேக் எஃப்எம். லேக் எஃப்எம் நிகழ்ச்சி இனிதே நிறைவுக்கு வருது அப்படின்னு சொல்லுறாங்க. நேய உறவுகளை சந்தித்து நிலையம் திரும்புகிறார்கள் தீபா நடராஜனுடன் நூர்ஜஹான்.

0: கோடை பண்பலின் ஒரு பிள்ளை ஐந்தில் இனி நாம் ரசிக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை
0: வழங்கும் பண்பலை படைப்பாளிகள்.

0: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா.
4: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
3: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
4: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
3: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
4: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளன் சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
3: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
4: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு ஒன்று நினைத்தான். என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
0: பண்பலை படைப்பாளிகள்.
2: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் நாமக்கல் மங்களபுரம் ராஜசேகர் தந்திருக்கும் எப்போது முடியும் எப்போது முடியும் இந்த பூமி.

புனிதமாய் இருந்து இன்று மனித அநீதிகளால் இயற்கை தன் இளமையையும் வளமையையும் இழந்துவிட்டது. இந்த பூமி புனிதமாய் இருந்து இன்று மனித அநீதிகளால் இயற்கை தன் இளமையையும் வளமையையும் இழந்துவிட்டது. முப்போகம் விளைந்த மண்ணும் வீட்டு மனையாகிவிட்டது. மழை தரும் மரங்களை வெட்டிவிட்டான். விலங்குகள் வாழும் வனங்களையும் அழித்துவிட்டான். மழை தரும் மரங்களை வெட்டிவிட்டான். விலங்குகள் வாழும் வனங்களையும் அழித்து விட்டான். பெய்யும் மழை நீர் போகும் பாதைகளை அடைத்து விட்டான். மண் சாலைகளை தார் சாலையாக மாற்றிவிட்டான். மண் சாலைகளை தார் சாலையாக மாற்றிவிட்டான். பெய்யும் மழை நீர் போகும் பாதைகளை அடைத்து விட்டான். மண் சாலைகளை தார் சாலையாக மாற்றிவிட்டான். குடிசை வில்லை வீடுகளை மாடி வீடாக்கிவிட்டான். உணவு உடை பாவனைகளை மாற்றிவிட்டான். குடிசை வில்லை வீடுகளை மாடி வீடாக்கிவிட்டான். உணவு உடை பாவனைகளை மாற்றிவிட்டான். பணம் பணம் என்னும் ஒரு வழி பயணம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடுக்க இல்லை மனம். பணம் பணம் என்னும் ஒரு வழி பயணம் இருப்பதை இல்லாதவருக்கு கொடுக்க இல்லை மனம். அதிகாரம் செல்வாக்கு இவைகளால் அடுத்தவன் சுதந்திரத்தை பறிக்கும் அத்து மீறல்கள். அதிகாரம் செல்வாக்கு இவைகளால் அடுத்தவன் சுதந்திரத்தை பறிக்கும் அத்து மீறல்கள். சண்டை சச்சரவு மனசாட்சியே இல்லாமல் பொய் சாட்சி. சண்டை சச்சரவு மனசாட்சியே இல்லாமல் பொய் சாட்சி. திருட்டு கொலை கொள்ளை அடிப்பவர்கள் பிரபலங்கள் பட்டியலில். திருட்டு கொலை கொள்ளை அடிப்பவர்கள் பிரபலங்கள் பட்டியலில். குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம். நிரபராதி நிலைதான் பரிதாபமானது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம். நிரபராதி நிலைதான் பரிதாபமானது. இந்த நிலை எப்போது மாறும்? இத்தனையும் எப்போது முடியும்? இந்த நிலை எப்போது மாறும்? இத்தனையும் எப்போது

பண்பலை படைப்பாளிகளில் இனி ஆண்டிப்பட்டி டிவியார்புரம் சசித்துறை தந்திருக்கும் கவிதை தொகுப்பு. பசி. போர் முனையில் இடிபாடுகளுக்கு நடுவில் இளந்தை முள்செடி ஒன்றை பழத்துடன் பார்த்து பசியில் வாடியது கூட்டு குடும்பம். போர் முனையில் இடிபாடுகளுக்கு நடுவில் இளந்தை முள்செடி ஒன்றை பழத்துடன் பார்த்து பசியில் வாடியது கூட்டு குடும்பம். தருணம். எப்போதும் என் விரல் சொடுக்கியபடி நீ உனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிக் கொள்கிறாய். தருணம். எப்போதும் என் விரல் சொடுக்கியபடி நீ உனக்கு வேண்டியதை கேட்டு வாங்கிக் கொள்கிறாய். நதிகள். நதிகள் நனைகின்றன தலை துவட்டாமல் என்றவுடன் தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை. நதிகள் நனைகின்றன தலை துவட்டாமல் என்றவுடன் தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை. உலகம். பெண்கள் இல்லாத உலகம் கண்ணில்

தெரியாத பூதம் போல நினைக்கவே பயமாக இருக்கிறது. பெண்கள் இல்லாத உலகம் கண்கள் இல்லாத பூதம் போல நினைக்கவே பயமாக இருக்கிறது. தென்றல் தென்றல் காற்றுக்காக திறந்து வைக்கப்படும் ஜன்னல்கள் ஏசி காற்றுக்காக மூடி வைக்கப்படுகின்றன. தென்றல் காற்றுக்காக திறந்து வைக்கப்படும் ஜன்னல்கள் ஏசி காற்றுக்காக மூடி வைக்கப்படுகின்றன. ஞாபகங்கள் தயவு செய்து ஞாபகங்களை குப்பை கூடையில் போடாதீர்கள். மாடத்தில் வையுங்கள், ரணங்களுக்கு மருந்தாகட்டும். தயவு செய்து ஞாபகங்களை குப்பை கூடையில் போடாதீர்கள், மாடத்தில் வையுங்கள், ரணங்களுக்கு மருந்தாகட்டும் என தன் எண்ண ஓட்டங்களில் எழுந்த கவித்தொகுப்புகளை எழுத்துக்களாக்கி அனுப்பியிருக்கிறார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சசிதுரை.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
11: 2026-27ஆம் ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: யுஜி பிரிவில் BSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
11: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
10: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
11: தொடர்புக்கு 9994098417.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
13: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
14: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை படைப்பாளிகள்.
3: இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு வானொலிக்கு வாழ்த்து. வானொலிக்கு வாழ்த்து. வானொலி நீ எங்கள் வசீகர தோழினி. வானொலி நீ எங்கள் வசீகர தோழினி. வானொலி நீ எங்கள் வாழ்வின் ஒளி நீ. வானொலி நீ எங்கள் வாழ்வின் ஒளி நீ. உள்ளம் கவர்ந்த மொழி நீ எங்கள் உயிரின் உணர்வே நீ. உள்ளம் கவர்ந்த மொழி நீ எங்கள் உயிரின் உணர்வே நீ. இசையின் தங்கை நீ எங்கள் இதயங்களின் உறவே நீ. இசையின் தங்கை நீ எங்கள் இதயங்களின் உறவே நீ. சுந்தர தென்றலின் தேடல் நீ எங்கள் சொந்தமே எப்போதும் நீ. சுந்தர தென்றலின் தேடல் நீ எங்கள் சொந்தமே எப்போதும் நீ. தனிமை நிலைத்தனை தகர்த்து வானொலிக்கு வாழ்த்து என்ற தலைப்பில் கவிதையை நமக்காக எழுதி அனுப்பியிருந்தார் தாராபுரம் பூலவாடி சாலை மகாலட்சுமி.

வீணையாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெற்புழி ஐந்தின் பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி முயன்று பார், முயன்று பார் என கவிதை தந்திருக்கிறார் தேனி ஆண்டிப்பட்டி முருகேசன். முயன்று பார். முயற்சி இல்லாமல் இருந்தால் காந்தியும் காமராசரும் யாரென்று தெரியாமலே போயிருக்கும். முயற்சியால் தான் சந்திரனில் கால் வைத்தார் ஆம்ஸ்ட்ராங். முயற்சியால் தான் செவ்வாய் கிரகத்தை செப்பனிட முயற்சித்தார்கள். குளிர் காற்றின் முயற்சியால் தான் மழை வந்தது. விதையின் முயற்சிதான் விருட்சமாக மாறியது. எதுவும் நிரந்தரமில்லை என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். நிரந்தரமற்றதை நிரந்தரமாக்கும் முயற்சியை நிறுத்த வேண்டாம். காலை என்பது நிரந்தரமில்லை, மாலை வரும். ஆதலால் மாலை என்றும் நிரந்தரமில்லை, இரவு வரும் என்பதால் முயற்சித்தால் மலை முகடும் மண்ணாகும் நம் காலடியில் என்று முயன்று பார் பற்றி கவிதை தந்திருக்கிறார் தேனி ஆண்டிப்பட்டி முருகேசன்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல் வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பாதனைகளே. ஸோ ரொம்ப நாளாக வந்து அதிகமாக வந்து பேசணும் ஆசைப்பட்ட ஒரு டாபிக் அப்படின்னா வந்து கொரட்டை, அதாவது இங்கிலீஷில் ஸ்னோரிங் சொல்லுவாங்க. இது என்ன விஷயம்னா ரொம்ப வந்து காமனாக எல்லோரும் இக்னோர் பண்ணுறக்கூடிய ஒரு டாப்பிக்கு, ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள். சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, சார் வீட்டில் நம்மளால் தூங்கவே முடியல சார், ரொம்ப சவுண்டு வருது, இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்கள பொறுத்தளவுக்கு சாதாரண விஷயம். இப்போ மருத்துவர்கள் வந்து நாங்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கும், சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்னோரிங் அதை குரட்டை அப்படின்றது வந்து யாராக இருக்கலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வயதானவங்க 65 வயசுக்கு மேலானவங்களுக்கு, முக்கியமாக ஆண்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் மாதவிடாய் நின்ற காலகட்டத்தில், அதாவது மெனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம், அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து, ஏன்னா மெனோபாஸ் பீரியட் ஏன் அப்படி சொல்லணும், மெனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னால இவங்களுக்கு வந்து வெயிட் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் கூடுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து குரட்டை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரங்களில் குழந்தைகளுக்கு அதிகமாக குரட்டை வரதுக்கு வாய்ப்பு, குழந்தைகளுக்கு ஒரு மாதம் எல்லாரும் சொல்லுவாங்க சார் குண்டானவங்களுக்கு தானே வரும், எஸ் ஸோ வெயிட் வந்து அதிகமாக இருக்கா. வெயிட்னு என்ன சொல்றோம் அப்படின்னா பார்க்கறது சொல்லக்கூடாது, அவங்களுடைய உடல் அதாவது உயரத்துக்கு ஏத்த மாதிரி வெயிட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒபேசிட்டின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து குரட்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா வர்றது நாங்க பாக்குறது அந்த மூக்குக்குள்ள பாத்தீங்கன்னா செப்டம் சொல்லுவாங்க, நேசல் செப்டம் சொல்லுவாங்க, அது வந்து தண்டு வடை வந்து பெண்ட் ஆயிருக்கு, தண்டு வடை வந்து பெண்ட் ஆனாலும் வரலாம். அதே நேரங்களில் மூக்குக்குள்ள பாத்தீங்கன்னா சத வளர்ச்சிகள் அவங்களுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு முக்கியமா வந்து டான்சில்ஸ், அடிநாய்டு இந்த சில காரணங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு உடல் பருமன் கம்மியா இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா இந்த கழுத்தை சுத்தி ஷார்ட் நெக்னு அவங்க சொல்லுவோம், கழுத்தை சுற்றி வந்து சதைகள் வந்து கொழுப்புகள் வந்து அதிகமாக படைந்திருக்கனாலையும் இவங்களுக்கு வந்து குரட்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நேர்களே, சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க, ஒரு சில நாட்கள் குரட்டை வரும், பயப்பட தேவையில்லை, சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, இல்லை எல்லா குரட்டையுமே பயப்பட வேண்டிய விஷயங்களா, எல்லா குரட்டைக்குமே ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இது குரட்டை வந்து நம்ம வந்து ஒரு நோய்க்கான குரட்டையா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸ்லீப் ஸ்டடின்னு நம்ம பண்ணுவோம். அதாவது வந்து உங்களை வந்து ஒரு லேபு கூட்டு போயிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக படுக்க வச்சு உங்களுக்கு ஒரு மிஷின் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம இசிஜி மாதிரி இருதயத்துக்கு எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி ஒரு இசிஜி மாதிரி வந்து உங்களை நைட்டில் ஃபுல்லாக உங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் எப்படி இயங்குது, நார்மலாக இயங்குதா அப்நார்மலாக இயங்குதான்றது ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் உங்களுக்கு கொடுப்போம். இந்த குரட்டை வந்து ஒரு ஆபத்தான குரட்டை, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து விஷயத்துக்குறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தேவையான மருத்துவர்கள் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் எல்லா குரட்டையுமே நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. ஆனால் குரட்டைகள் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, வீட்டில் டிஸ்டர்பாக இருக்குன்னா நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குரட்டைகளுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதற்கான வந்து உங்களுக்கு மருத்துவருக்கு உங்கள் சஜஷன் கொடுப்பாங்க நேர்களே.
2: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: வேண்டிய எண்கள் 72 00 74 52 1 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்கள்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமா கூட எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
3: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
2: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்கு அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி மதுரை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
7: வழங்கிய பண்பலை படைப்பாளிகள்.
5: கோடை பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.
8: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள், உங்களோட ஹெல்த் கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜிம் பிரஸ்ட் சென்டர், ஜிம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960006.
9: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
10: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன்.
11: தொடர்ந்து நம்ம வந்து சைபர் குற்றங்கள் பத்தியும் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எல்லாருமே வந்து நம்ம வாங்குற பொருள்ல டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்போம். அது போல வந்து சில பொருட்கள் தேடுவோம். அப்ப வந்து சில திடீர்னு லிமிடெட் பீரியட் ஆஃபர், லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு, டைம் லிமிடெட் டைமுக்குள்ள இந்த ஆஃபர் இதாயிடும், மோர் தென் 50% ஆஃபர், அதே மாதிரி ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அந்த மாதிரி எல்லாம் திடீர்னு நம்மளுக்கு வந்து லிங்க் வந்து இதாகும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம சோசியல் மீடியால வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். சோ அந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் வந்து அந்த வெப்சைட்ல வந்து லிங்க் வந்து டச் பண்ணிடுறாங்க. அந்த லிங்க் வந்து பார்த்தோம்னா அவங்க அந்த பேமெண்ட் கரெக்டா பண்ணும் போகும்போது வந்து அதை அனேபிள் டு பே அந்த மாதிரி காமிக்கும். சப்போஸ் வந்து சில டைம் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி, வேற ஏதாவது ஏபிகே ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி அவங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும். சோ அதுல இருந்தே தெரியும் அது வந்து ஒரு நம்பகமான விளம்பரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இது மாதிரி விளம்பரங்கள் வரும்போது நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ரிமோட்டா வந்து உங்க போனை வந்து ஹேக் பண்ணி உங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், எஸ்பெஷலி வந்து இந்த பேங்க்ல இருந்து வர ஓடிபிஸ் எல்லாம் எடுத்து நம்ப முடியாத அளவுக்கு சலுகைகள் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த பொருட்கள் வாங்குறதுல நம்ம வந்து அலர்ட் ஆயிக்கிறது நல்லது. அதனால மோர் தென் 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஏதாவது விளம்பரப்படுத்துறாங்கனாலே அது ஃப்ராடுங்கிறது, மோசடித்தனம் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்க லிங்க்ஸையோ அவங்க சம் ஏபிகே ஃபைல்ஸ் ஏதாவது ஃபார்வர்ட் பண்ணாங்க அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஏதாவது ஆப்ஸ் எதுவுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆண்ட்ராய்டுனா வந்து பிளே ஸ்டோர்லயும் நம்ம ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல வர்றது, வேற சோசியல் மீடியா ஃபேஸ்புக்ல வர ஏபிகே ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த பொருள் வாங்குற ஆர்டர் பண்றதுக்காக பீட்டர்ங்கிற ஒருத்தர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. பாக்குற பொருள் மோர் தென் 50% ஆஃபர் இருக்க மாதிரி ஹியூஜ் இயர் என் ஸ்டேல் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம்

0: பாக்குறாரு. இவர் அதுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அது ஒரு திரும்ப ஒரு ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி காமிக்குது. சோ அதனால வந்து அவர் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டு அதை வந்து இன்ஸ்டால் பண்ணாம கேன்சல் பண்ணிடுறாரு. சோ நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க போனை ரிமோட்ல எடுத்துட்டு அவங்களுக்கு வர எஸ்எம்எஸ் மெயினா பேங்க் டிரான்சாக்ஷன்ல வர எஸ்எம்எஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஓடிபி எல்லாம் இது பண்ணி அவங்களோட இதுல பார்த்தோம்னா நிறைய அமௌண்ட் லாஸ் ஆயிடுது. சோ இந்த மாதிரியான மோசடிகள்ல இருந்தெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஏமாற்றப்பட்டீங்க அப்படின்னாக்கா உடனே வந்து 1930 நம்பருக்கு வந்து கால் பண்ணீங்கன்னா நீங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி உங்க பணத்தை வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக சைபர் கிரைம் போலீசார் வந்து வழிவகை செய்வாங்க. இதுல இருந்து வெளியே வந்துட்டீங்க, யாராவது உங்களை இந்த மாதிரி ட்ரிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனாலும் அந்த டீடைல்ஸ் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது லா என்போர்ஸ்மெண்ட் வந்து அந்த யார் அந்த மாதிரி பண்றாங்கன்னு அந்த அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க ஷேர் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்க வந்து இந்த மாதிரி மோசடிகளுக்கு ஆளாகாம தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் மோசடிகள்ங்கிற பட்சத்துல 1930 நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா www.cybercrime.gov.in அந்த போர்ட்டல்லையும் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். அது இல்லாம தமிழ்நாடு போலீஸோட ஆன்லைன் போர்ட்டல்லையும் வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது இல்லாம லோக்கல் ஸ்டேஷன்ஸ், எஸ்பி ஆபீஸ், கமிஷனர் ஆபீஸ்லயுமே சைபர் கிரைம் விங் இருக்கு, அங்கேயும் போட்டு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி நம்மளோட குறைகளை நிவர்த்தி செய்திருக்கிறது இல்லாம மத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடக்காமலும் தவிர்க்கலாம். சோ நம்ம அதுல இருந்து வெளியே வந்துட்டோம், சரி கம்மியான அமௌண்ட் தானே போயிருக்குது, யார்ட்டையும் வெளியே சொல்ல வேணாம், வெளியே சொன்னா அவமானம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களை வந்து நம்ம காப்பாத்தலாம். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல இருந்து காப்பாத்தலாம், அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமா அமையும். சோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. கொடைஎஃப்எம்
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீளவழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
3: எல்லாரையும் அன்போடு பாத்துக்கிற பெண்கள் உங்களோட ஹெல்த்த கவனிச்சுக்கிறீங்களா? இந்த மே மாதம் பிரஸ்ட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா வாழ்க்கைய பாதுகாக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஜெம் பிரஸ்ட் சென்டர், ஜெம் ஹாஸ்பிட்டல், ராமநாதபுரம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8925960060.
4: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
5: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
4: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
6: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
8: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
9: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
10: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
8: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
11: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை
13: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
14: தொடர்புக்கு 9524939

0: கிடைக்கக்கூடியிங்
1: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலையின் பண்பலை படைப்பாளிகளில் இனி சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் தந்திருந்த தலைப்பு பாலைவனம். தந்திருக்கிறார் திண்டுக்கல் ஈவேரா பெரியார் சாலை மகாலட்சுமி. பாலைவனம். பண்டைய மன்னர்களால் சாலை இருமருங்கும் மரங்கள் நட்டனர். வேறு வேலையே இல்லை என கேலி செய்தனர் வரலாற்று மாணவர்கள். கட்டிடங்களாய் வீட்டு மனைகளாய் மாற சாலைகள் எல்லாம் நிர்வாணமாகின. வரம் பெற்றவை மரங்கள், வெட்ட தரம் தாழ்ந்தன நிலங்கள். மரங்களில்லா நிலத்திற்கு மழை இல்லை. மரங்கள் இல்லா நிலம் தலையில்லா உடல் போல. வளமான நிலங்கள் எல்லாம் வறண்ட பாலைகளாயின. ஈவு இரக்கமற்ற சில மனிதர்களின் மனம் போல துளி மழை போதும் பாலைகள் சோலைகளாக. மரங்கள் உள்ள இடங்களே நந்தவனம், சோலைவனம். புல் முளைக்காத சொர்க்க பாலையையும் மரங்கள் உள்ள இடங்களே நந்தவனம், சோலைவனம், சொர்க்கம். புல் முளைக்காத பாலையையும் பூ மணக்கும் சோலையாக்குவோம். மணல் மூடிய பாலைவனம் வேண்டாம், வண்டல் படிந்த சோலையே வேண்டும். பாலை சோலையாக மாற மனமும் இரு கரங்களும் போதும். பாலை சோலையாக மாற மனமும் இரு கரங்களும் போதும்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வாரத்திற்கான சிறப்பு கவிதை எழுத நாம் தரும் தலைப்பு மழைச்சாரல். மழைச்சாரல்.

வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளி

படையினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள

0: ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்டம் நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்V1, டென்V2, டென்V3, டென V4 அப்படின்னு 4 வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம். எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில், வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில்

0: இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23 தேதி வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 குழந்தை 9 போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும், 800 ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலா கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 ஓட்டத்தில் சிவாஜியும், 110 தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2 சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் இ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும், பிரணவ் ராம் நாகலிங்கமும், ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: பண்பலை படைப்பாளிகளில் இனி காத்திருப்பு. பெருந்துறை பைரவி தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு காத்திருப்பு. எவ்வளவு நேரமானாலும் காத்திருப்பது இப்போதெல்லாம் வலிப்பதே இல்லை. கையில் அலைபேசி. எவ்வளவு நேரமானாலும் காத்திருப்பது இப்போதெல்லாம் வலிப்பதே இல்லை. கையில் அலைபேசி என அலைபேசியை பற்றிய கவிதையை அழகாக தந்திருக்கிறார் பெருந்துறை பைரவி.

0: மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டதற்கு உடனே ஜாயின் பண்ணு.
1: For admission, contact 9965523999.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: பண்பலை படைப்பாளிகளில் எனி மதுரை புதுமாகாளிப்பட்டிரோடு சத்தியசீலன் தந்திருக்கும் தலைப்பு யாரது? இலை கொண்டு உலகுக்கு உணவூட்டும் உன்னதம் அது. சிலை கொண்டு சிந்திக்க வைக்கும் மல்லையின் மகத்துவம் அது. இலை கொண்டு உலகுக்கு உணவூட்டும் உன்னதம் அது. சிலை கொண்டு சிந்திக்க வைக்கும் மல்லையின் மகத்துவம் அது. அனலாய் ஆற்றலாய் ஆதி அலை மீது அமர்ந்த திருநீல கண்டம் அது. அனலாய் ஆற்றலாய் ஆழி அலை மீது அமர்ந்து அனலாய் ஆற்றலாய் ஆழி அலை மீது அமர்ந்த திருநீல கண்டம் அது. புனலாய் பூங்காற்றாய் அனைத்தையும் தாங்கும் அண்டம் அது. அனலாய் ஆற்றலாய் ஆழி அலை மீது அமர்ந்த திருநீல கண்டமது. புனலாய் பூங்காற்றாய் அனைத்தையும் தாங்கும் அண்டமது. ஆங்காரமாய் ஆணவமாய் அலைவோரை ஆட்டுவிக்கும் அரக்கமது. ஓங்காரமாய் ஓடிவந்து ஒளி விளக்காய் வழிகாட்டும் இரக்கமது. ஆங்காரமாய் ஆணவமாய் அலைவோரை ஆட்டுவிக்கும் அரக்கமது. ஓங்காரமாய் ஓடிவந்து ஒளி விளக்காய் வழிகாட்டும் இரக்கமது. திசை மாறி சென்றவருக்கும் திருப்பு முனையாய் மாறார் நிறையது. திசை மாறி சென்றவருக்கும் திருப்பு முனையாய் மாறார் நிறையது. இசை பாடி இருகை கூப்பி வணங்கிடின் இறங்கி வரும் இறை அது. இசை பாடி இருகை கூப்பி வணங்கிடின் இறங்கி வரும் இறை அது. என இறையின் மகத்துவத்தை அவரின் பாணியில் தந்திருந்தார் யார் என்ற தலைப்பில் தந்திருந்தார் மதுரை புதுமாகாளிப்பட்டிரோடு சத்தியசீலன்.

பக்குவத்தின் அடையாளம். பக்குவம் என்பது யாதெனில், உன்னை பற்றி தவறாக விமர்சனம் செய்தவன் அருகில் இருக்கும் போதும், துரோகிகள் எதிரே நடக்கும் போதும், முதுகில் குத்தியவர்கள், கயவர்கள் என படைசூழ்ந்த போதும், நாம் உண்டு, நம் வேலையுண்டு என்று கடந்து சென்றால் நீ உச்சபட்ச பக்குவசாலியாகிவிட்டாய் என்று பொருள். உயர செல்ல வேண்டுமெனில் சில நேரம் செவிட்டு தவளை போல் இரு. பக்குவம் என்பது யாதெனில், உன்னை பற்றி தவறாக விமர்சனம் செய்தவன் அருகில் இருக்கும் போதும், துரோகிகள் எதிரே நடக்கும் போதும், முதுகில் குத்தியவர்கள், கயவர்கள் என படைசூழ்ந்த போதும், நாம் உண்டு, நம் வேலையுண்டு என்று கடந்து சென்றால் நீ உச்சபட்ச பக்குவசாலி ஆகிவிட்டாய் என்று பொருள். உயர செல்ல வேண்டுமெனில் சில நேரம் செவிட்டு தவளை போல் இரு என தன்னுடைய கவிதையை படைத்திருக்கிறார் மதுரை அனுப்பானடி கதிரவன்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி மதுரை அனுப்பானடி கதிரவன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு பக்குவத்தின் அடையாளம்.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை திருவள்ளூர் மூர்த்தி தந்திருக்கும் தேடல். பலமுறை எனக்குள் என்னை நானே தேடினேன், பலமுறை எனக்குள் என்னை நானே தேடினேன், கண்டகணமே என்னை கடத்தி உனக்குள் நீ சிறை வைத்தது தெரியாமல் என்னை நானே தேடினேன், கண்டகணமே என்னை கடத்தி உனக்குள் நீ சிறை வைத்தது தெரியாமல் என்னை நானே தேடினேன். இப்போது நான் காதல் கைதி, இப்போது நான் காதல் கைதி, உன் நினைவில் மட்டுமே வாழும் ஒட்டுயிரி. பலமுறை எனக்குள் என்னை நானே தேடினேன், கண்டகணமே என்னை கடத்தி உனக்குள் நீ சிறை வைத்தது தெரியாமல் என்னை நானே தேடினேன். இப்போது நான் காதல் கைதி, இப்போது நான் காதல் கைதி, உன் நினைவில் மட்டுமே வாழும் ஒட்டுயிரி, உன் நினைவில் மட்டுமே வாழும் ஒட்டுயிரி என தேடல் குறித்து கவிதை தந்தார் திருவள்ளூர் மூர்த்தி.

இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், கௌசியா,

ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன். அமைப்பில் ஒரு துணை ஆர். சிவக்குமார்.

0: கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. நிகழ்வுகளை சுமந்து செல்லும் இனிய சுகமான நினைவுகள், அவை தரும் மகிழ்ச்சி என்பது அவ்வழகிய நினைவுகளோடும் அதை தந்த உறவுகளோடும் அவை தந்த உணர்வுகளோடும் மீண்டும் பயணித்து மகிழ வைப்பவை. அதை தேனிசையோடு மெருகேற்றி மன மகிழச் செய்ய கொடை பண்பலை நொற்புழி ஐந்தின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. இருக்கும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மீனா, ராணி இவர்களின் விருப்பத்தில் 1975 பி நீலகண்டன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் பாடல், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் தாவணி மதுரை.
7: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: ஒரு மணி 11 நிமிடத்தில் செய்து கொண்டிருக்கிறது கோடை.

இப்பண்பலை நெருப்புழியாய்ந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், தாராபுரம் நாடார் தெரு பூலவாடி சாலை கணேசன், கண்ணன், கேசவன், மகேந்திரன், நாகேந்திரன், சஞ்சய் இவர்களின் விருப்பத்தில் 1978 கே சங்கர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் முத்துலிங்கம் பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ் சாவித்திரி குரலில் இசைக்கிறது பாடல் வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து.

0: கொடைப்பண்பலை நூறுபுலி ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

தேனமத கானங்களின் ரீங்காரைசையாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் மோதிலால் நந்தினி, பிரணீதா, மான்ஷி, பார்கவி, வாசுகி, நிர்மலா, மணிமாலா இவர்களின் விருப்பத்தில் 1978 கே விஜயன் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரலில் இசைக்கிறது பாடல் தியாகம் திரைப்படத்திலிருந்து.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
4: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
6: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
7: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
6: இலவச மருத்துவ சேவை,
7: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
6: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனி திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
7: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
6: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
7: தொடர்புக்கு 9994098417.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்
12: அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
13: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
14: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
13: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.

கர்நாடகத்தில் உள்ள ரத்தினங்களாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது கோடை. பண்பலை நெருப்புழை ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஆண்டிப்பட்டி ரத்தினம், உமா, மகேஸ்வரி, கோகுல்நாத், குகப்ரியா இவர்களின் விருப்பத்தில் 1977 ஸ்ரீதர் இயக்கத்தில் வாலியின் பாடல் வரிகளில் வாணி ஜெயராம் குரலில் இசைக்கிறது பாடல் மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இன்னிசை தேரில் ஒரு இசை பயணமாக கொடை பண்பலை நெருப்புளை ஐந்துள்ளது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இசைக்கு இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மணப்பாறை சமயபுரம் ராஜேந்திரன் லலிதா கீதா சிலம்பரசன் பாரதி முருகன் பொன்னம்பலம் இவர்களின் விருப்பத்தில் 1975 பி மாதவன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பாட்டும் பரதமும் திரைப்படத்திலிருந்து

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
4: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
5: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
8: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
9: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
8: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
10: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
11: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
12: ஒரு நேயர் கேட்குறாங்க, எங்கள் ஃபேமிலி டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் எல்லா பெண்மணிகளும் மேமோகிராஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு உண்மையாக டாக்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உலக அளவில் பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய்க்கு ஒரு தனி இடம் இருக்குது. ஐரோப்பிய நாடுகள்லையும் அமெரிக்காவிலையும் இந்த வெள்ளை தோல் இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்பு மிக அதிகம். ஸோ அவங்க வந்து என்னென்னா 2 வருடத்துக்கு 1 தடவையாவது அவங்க மேமோகிராஃபி பண்ணி செக் பண்ணிக்குவாங்க. கைக்கு படுறதுக்கு முன்னாடியே மார்பக கேன்சர் வந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனால் கண்டுபிடிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் மார்பக கட்டி வந்துட்டு கைக்கு படுற அளவுக்கு வந்துட்டால் அது வந்து Stage 1 இல்லை Stage 2 ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அந்த Stage 1 வரத்துக்குள்ளேயே அதை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டா கவர்மெண்ட்டுக்கு செலவு கம்மி. பேஷண்ட்டோடைய கேன்சர் அட்வான்ஸ் ஆக ஆக கவர்மெண்ட்டுக்கு செலவு அதிகம். ஸோ அதனாலேயே என்னென்னா, நிறைய கவர்மெண்ட்டில் இதை வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் பாலிசியாகவே வச்சுருக்காங்க. ஆனால் இந்திய பெண்மணிகளுக்கு ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க பெண்மணிகள் போல் மார்பக புற்றுநோய்க்கான வரத்துக்கு வாய்ப்பு அவ்வளோ கிடையாது, குறைவு. ஸோ நாங்கள் என்ன சொல்வோன்னா, மேமோகிராஃபி எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 40 வயதுலேருந்து உங்களுடைய மார்பை நீங்களே தொட்டு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான நாங்கள் ஒரு டெஸ்ட்டாக நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் உங்கள் மார்பை தொட்டு பார்த்துட்ருக்கும் போது எதுவும் கஷ்டம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள்

உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போங்க, அவங்க மேமோகிராஃபி பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 8 ஒருத்தருக்கு வந்துட்டு, ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அமெரிக்காலேயும் ஐரோப்பியாலேயும் மரபு புற்றுநோய் வரும். ஆனால் இந்தியாவில் 40 ஒருத்தருக்கு தான் வரும். ஸோ அத்தனை பேருக்கும் நம்ம மேமோகிராஃபி பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. ஆனால் டெஃபினட்டாக யார் யாருக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்பத்தில் யாருக்காவது அக்கா தங்கச்சி தாய் பாட்டி யாருக்காவது மார்பக புற்றுநோய் வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த நபர் வந்துட்டு பண்ணியே ஆகணும். 40 இல்லை 45 ஒரு தடவை பண்ணியே ஆகணும், ஏன்னா சான்ஸ் கொஞ்சம் அதிகம். ரெண்டாவது வந்துட்டு, மார்பகத்தை தொடும்போது ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா தென் அப்போ வந்து மேமோகிராஃபி பண்ணிக்கிறது நல்லது. நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 233 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.

0: இல்லை, யாருக்காவது அக்கா தங்கச்சி தாய் பாட்டி யாருக்காவது மார்பு புற்றுநோய் வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த நபர் வந்துட்டு பண்ணியே ஆகணும். 40 வயசு இல்லை 45 வயசில் ஒரு தடவை பண்ணியே ஆகணும், ஏன்னா சான்ஸ் கொஞ்சம் அதிகம். ரெண்டாவது வந்துட்டு மார்பகத்தை தொடும்போது ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா தென் அப்போ வந்து மேமோகிராஃபி பண்ணிக்கிறது நல்லது. நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நிமிடத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கரூர் குமாரமங்கலம், பிள்ளையார் கோவில், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா இவர்களின் விருப்பத்தில் 1968 கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து.

நெஞ்சம் விரும்பும் இனிய கானங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி கஜேந்திரன், ருத்ரகுமார், பிருந்தாலட்சுமி, ஜெகவீர பாண்டியன், ஆத்தியப்பன் இவர்களின் விருப்பத்தில் 1965 ஜோசப் தலியாத் இயக்கத்தில் டி ஆர் பாப்பா இசையில் ஆலங்குடி சோமுவின் பாடல், வரிகளில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல் இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன்.

0: தாமரைப்பாடி திண்டுக்கல்.
1: நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, ஆதித்ய சாகன், செல்வமதி, சிவானந்த், பிரதீக்ஷா, கோகுல்ராம் இவர்களின் விருப்பத்தில் 1964 கே சங்கர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி சுசீலாவின் குரலில் இசைக்கிறது பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து.

நெஞ்சம் நிறைய கமினிய கனங்களோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்து நெஞ்சில் நிறைந்தவை. நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் பாத்தி

உமா ஃபாரூக். இவர்களின் விருப்பத்தில் 1972 கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் கி வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் பாடல், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இசைக்கிறது பாடல், வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து.

0: கனவாகி நனவாகி நினைவாகி சென்ற இனிய தருணங்கள், அதை இதயத்தில் சேர்த்து மகிழ்வித்த இனிய கீதங்கள், அவை பயணித்த அன்பின் தருணங்கள், அதை உணர்வாக கொண்டு மகிழ்வித்து சென்றது கோடை பண்பலை நொற்புள்ளி ஐந்தன் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியடைந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா. இன்னும் கோடை பண்பலை நொற்புள்ளி ஐந்தில் ஆங்கில செய்தி இருக்கை டெல்லி அஞ்சலாக.
1: Good afternoon. This is Akashvani. I am Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi to hold bilateral talks with his Dutch counterpart Rob Jetten and call on King William Alexander and Queen Maxima today. Several important agreements expected to be signed, including in the fields of semiconductor chips, AI and bilateral trade. Army Chief General Upinder Dwivedi warns Pakistan against harboring terrorists and operating against India. West Bengal government orders re-verification of caste certificates issued since 2011. CBSE announces a two-stage re-evaluation process of answer sheets for class 12 students. And in badminton, Indian duo of Satvik Sairaj and Chirag Shetty enter finals of Thailand Open after a thrilling victory over Malaysian pair in the semi-finals. And now the news in detail. Prime Minister Narendra Modi is sharing

0: இனி கேட்கலாம் நம் கோடை பண்பலை 100.5 பொன்னியின் செல்வங்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: வந்தியத்தேவனுக்கு உடல் செழித்தது. தஞ்சையிலும் இலங்கையிலும் அவன் சந்தித்த வாய்பேச இயலா பெண்களைப் பற்றிய நினைவு வந்தது. சற்று தூரம் சும்மா நடந்தான். இந்த பாவி எதற்காக நம்மை தொடர்ந்து வருகிறான்? இவனிடமிருந்து தப்பிச் செல்வதற்கு என்ன வழி? கோடிக்கரையிலிருந்து போல் இங்கேயும் சேற்றுப்பள்ளம் இருந்தால் எவ்வளவு உபயோகமாக இருக்கும்! அல்லது ஆற்றில் பிடித்து தள்ளிவிட்டு போகலாமா? அதில் பயனில்லை. ஆற்றில் தண்ணீர் அதிகம் கிடையாது. வேறு வழி ஒன்றும் இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது உடைவாள், அதை எடுக்க வேண்டியதுதான்.
1: தம்பி, என்ன நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அது கைகூடாது. வீண் முயற்சியில் இறங்காதே.
0: வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பினான். அவனிடமிருந்து தப்புவதற்கு சிறிது அவகாசம் வேண்டும். அதுவரை ஏதேனும் பேச்சு கொடுத்து வர வேண்டும்.
1: உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கே? தேவராளன் ஒரு பேய்ச் சிரிப்பு சிரித்துவிட்டு, அது உனக்கல்லவா தெரிய வேண்டும்? ரவிதாசன் எங்கே
0: என்று கேட்டான். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். ரவிதாசனை பற்றிய பேச்சைத்தான் எடுத்திருக்கக்கூடாது. எடுத்தது தவறு. ரவிதாசனை இவன் பார்த்து பேசிவிட்டு நம்மை ஆழம் பார்க்கிறானா? அல்லது
1: என்னதமி சுமாறுகிறாய்? ரவிதாசன் எங்கே என்று சொல்ல மாட்டாயா? போனால் போகட்டும். அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி எங்கே? அதையாவது சொல்.
0: வந்தியத்தேவன் பாம்பை மிதித்தவன் போல பதறினான். மேலே பேசுவதற்கே அவனுக்கு தயக்கமாயிருந்தது.
1: அவளை பற்றியும் நீ ஒன்றும் சொல்ல மாட்டாயாக்கும். போனால் போகட்டும். அவளை நீ காப்பாற்ற நினைப்பதற்கு தக்க காரணம் இருக்கலாம். தம்பி, சற்று முன்னால் ஒரு காதல் பாட்டு பாடினாயே, அவளை நினைத்து பாடினாயோ?
0: இல்லை இல்லை, சத்தியமாக இல்லை என்று வல்லவரையன் பரபரப்போடு கூறினான்.
1: ஏன் உனக்கு இவ்வளவு பரபரப்பு? ஏன் இவ்வளவு ஆத்திரம்?
0: சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க இப்போது அவகாசமில்லை. ஏன் என் குதிரையின் முகக்கயிற்றை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? விட்டுவிடு, நான் போகிறேன். அவசர காரியம் இருக்கிறது.
1: நான் வந்த காரியத்தை நீ இன்னும் கேட்கவில்லையே.
0: சொன்னால்தானே கேட்கலாம்.
1: இந்த முல்லை ஆற்றங்கரைக்கு ஓர் அதிசய சக்தி உண்டு. இங்கே யார் எதை விரும்புகிறார்களோ அது உடனே அவர்களுக்கு சித்திக்கும்.
0: நான் ஒன்றும் விரும்பவில்லையே.
1: அது பொய். நீ யாரை நினைத்து கொண்டு உன் காதல் பாட்டை பாடினாயோ அவள் உன்னை பார்க்க விரும்புகிறாள். நீ இஷ்டப்பட்டால் பார்க்கலாம்.
0: எப்போது? இந்திரவே பார்க்கலாம். இது என்ன கதை?
1: கதையல்ல தம்பி, அதோ பார்
0: என்று தேவராளன் சுட்டிக்காட்டினான். அவர்கள் சென்ற வழியில் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு பொருள் மங்கலாகத் தெரிந்தது. வந்தியத்தேவன் உற்று பார்த்தான். அது ஒரு பல்லக்கு, மூடு பல்லக்கு என்று அறிந்தான்.
2: ஆஹா, அந்த பல்லக்கு எங்கே பார்த்திருக்கிறோம்? ஏன், பழுவூர் இளையராணியின் பல்லக்கல்லவாது?
0: ஒருவேளை அதற்குள்ளே நந்தினி இருக்கிறாளா என்ன? அதை தெரிந்து கொள்ளும் ஆவலை அவனால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. குதிரையை அந்த பல்லக்கின் அருகில் கொண்டு போய் நிறுத்தினான். பனைச்சித்திரம் போட்ட பல்லக்கில் மூடு திரை தெரிந்தது. திரை அசைவது போல இருந்தது. உடனே வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து கீழே குதித்தான். அதே கணத்தில் தேவராளன் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான சப்தம் வெளிவந்தது. அக்கம் பக்கத்திலிருந்து புதர்களின் மறைவிலிருந்து ஏழெட்டு பேர் திடும் திடும் என்று எழுந்து

பாய்ந்து வந்தார்கள். வந்தியத்தேவன் மீது விழுந்தார்கள். அவனால் மீறி அசையவும் முடியாதபடி பிடித்து கொண்டார்கள். கால்களையும் கைகளையும் துணியினால் கட்டினார்கள். கண்ணையும் ஒருவன் கட்டினான். உடைவாளை ஒருவன் பலவந்தமாக எடுத்துக்கொண்டான். பிறகு வந்தியத்தேவனை அந்த பல்லக்கினுக்குள்ளே தூக்கி போட்டார்கள். சிலர் உடனே பல்லக்கை தூக்கி கொண்டு விரைந்து நடந்தார்கள். மற்றவர்கள் முன்னும் பின்னும் சென்றார்கள். தேவராளன் முன்னால் வழிகாட்டி கொண்டு சென்றான். ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டு நடந்தான். இவ்வளவும் அதிவிரைவில் நடந்துவிட்டன. கண்மூடி திறக்கும் நேரத்தில் என்று சொல்வதும் மிகையாகாது. வந்தியத்தேவன் தன்னை பலர் வந்து ஏககாலத்தில் தாக்கியதும் திகைத்து போய்விட்டான். அத்தகைய தாக்குதலை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பல்லக்கில் அவனை தூக்கி போட்டு பல்லக்கு நகர ஆரம்பித்த வரையில் அவனால் எதுவும் சிந்திக்கவும் முடியவில்லை. என்ன நடக்கிறதென்று தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் பல்லக்கு நகர ஆரம்பித்ததும் சிறிது சிறிதாக மனம் தெளிவடைந்தது. கண்ணின் கட்டு சுலபமாக நழுவிவிட்டது. கட்டியிருந்த கைகளினால் பல்லக்கின் திரையை விலக்கி கொண்டு பார்த்தான். நதிக்கரையிலிருந்து குறுக்கே இறங்கி பல்லக்கு எங்கேயோ போகிறது என்பதை அறிந்து கொண்டான். அவனுடைய கையின் கட்டுக்களையும் காலின் கட்டுக்களையும் அவிழ்த்து கொண்டு விடுதலை பெறுவது அவ்வளவு கஷ்டமான காரியமன்று. பல்லக்கிலிருந்து குதிப்பதும் எளிதாகத்தான் இருக்கும். குதிரையோ பின்னால் வந்து கொண்டிருந்தது. அந்த 7-8 பேரையும் முதிரை தள்ளிவிட்டு குதிரையின் மீது பாய்ந்தேறி செல்வதும் அவனுக்கு முடியாத காரியமாகாது. அவ்விதம் செய்யலாமா என்று யோசித்தான். ஆனால் ஏதோ ஒன்று குறுக்கே நின்று தடை செய்தது. அந்த பல்லக்கினுக்குள்ளே ஓர் அபூர்வமான மனம் சூழ்ந்திருந்தது. அது முதலில் அவனுக்கே உற்சாகத்தை அளித்தது. அதன் கவர்ச்சியிலிருந்து விடுவித்து கொண்டு போக எளிதில் மனம் வரவில்லை. இந்த பல்லக்கு தன்னை எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகிறது? நந்தினியிடம்தான் சேர்க்கும் என்று ஊகிப்பதற்கு காரணங்கள் இருந்தன. அவளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவன் உள்ளத்தின் அடிவாரத்தில் லேசாக தலைகாட்டியது. வரவர அது பெரும் ஆர்வமாக வளர்ந்தது. அதற்கு எவ்வளவோ ஆட்சேபங்கள் தோன்றின. ஆட்சேபங்களையெல்லாம் மீறி ஆசை விஸ்வரூபம் கொண்டது. என்னதான் செய்து விடுவாள் நம்மை? என்னத்துக்காகத்தான் அழைக்கிறாள் என்று பார்த்துவிடலாமே. ஏதாவது தெரிந்து கொள்ள முடிந்தால் தெரிந்து கொள்ளலாமே. சூழ்ச்சிக்கு சூழ்ச்சி செய்ய தன்னால் முடியாமலா போய்விடும்? மறுபடியும் அவளை பார்க்கும்படியான சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். தஞ்சாவூருக்கு போக வேண்டிய அவசியம் இனி ஏற்படப் போவதில்லை. அங்கே போவது அபாயகரம். அதை காட்டிலும் வழியிலேயே பார்த்து விடுவது எளிதான காரியம். இன்னும் ஒரு தடவை அவளையும் பார்த்துத்தான் வைக்கலாமே. ஆம், நந்தினியை பார்க்க வேண்டும் என்பதற்கு இன்னொரு அவசியமான காரணமும் இருந்தது. இலங்கையில் அவன் பார்த்த அந்த வாய் பேச முடியா அரசி, அவள் நந்தினி போலிருப்பதாக தான் எண்ணியது சரியா? அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவ்விதம் வந்தியத்தேவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவன் தலை சுடர்ந்தது. தூக்கம் வருவது போல தோன்றியது. இல்லை இல்லை, இது தூக்கமில்லை. பகலிலேதான் அவ்வளவு நேரம் தூங்கியாகிவிட்டதே, இது ஏதோ மயக்கம். இந்த பல்லக்கில் சூழ்ந்துள்ள மனம்தான் நம்மை இப்படி மயக்குகிறது. ஐயோ, இது என்ன பயங்கர அபாயம்! பல்லக்கிலிருந்து குதித்துவிட வேண்டியதுதான். வந்தியத்தேவன் கைக்கட்டை அவிழ்த்து கொள்ள முயன்றான். முடியவில்லை. கைகள் அசையவே இல்லை. எழுந்து உட்கார முயன்றான். அதுவும் முடியவில்லை. கால்களை அடித்து கொள்ள பார்த்தான். கால்களும் அசைய மறுத்தன. அவ்வளவுதான். கண்ணிமிகள் மூடிக்கொண்டன. அறிவு விரைவாக மங்கியது. மயக்கம் அவனை முழுவதும் மாட்கொண்டது. வந்தியத்தேவன் மயக்கம் தெளிந்து கண் விழித்தபோது பழைய நினைவுகள் வந்து பல்லக்கிலிருந்து குதிக்க முயன்றான். ஆனால் விந்தை விந்தை! அவன் இப்போது பல்லக்கில் இல்லை. விசாலமான ஓர் அறையில் இருந்தான். அந்த அறை தீபங்களினால் பிரகாசமாக விளங்கிற்று. இங்கேயும் ஏதோ மனம் சூழ்ந்திருந்தது. ஆனால் பழைய மாதிரி மனமில்லை. அகிர்புகையின் மனம் போல தோன்றியது. முன்னே அவன் அனுபவித்தது அறிவை மயக்கிய மனம். இது அறிவை தெளிவு செய்த மனம். படுத்திருந்த ஆசனத்திலேயே எழுந்து உட்கார்ந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். கதவு ஒன்று திறந்திருந்தது. வந்தியத்தேவன் ஆவலுடன் பார்த்தான். திறந்த கதவின் வழியாக நந்தினி வந்தாள். வந்தவளை கண்கொட்டாமல் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய வியப்புக்கும் திகைப்புக்கும் பல காரணங்கள் இருந்தன. வருணனைக்கு எட்டாத அவளுடைய சௌந்தரியம் ஒரு காரணம். எதிர்பாராத முறையில் அவளை சந்திக்கும்படி நேர்ந்தது இன்னொரு காரணம். இலங்கையில் அவன் பார்த்திருந்த மூதாட்டியின் உருவத்தோடு இந்த யுவதியின் உருவம் எவ்வளவு ஒத்திருக்கிறது என்ற எண்ணம் மற்றொரு காரணம். உருவங்கள் ஒத்திருக்கின்றனவா, அல்லது அந்த மூதாட்டிதான் உயரிய ஆடை ஆபரணங்களை அணிந்தபடியினால் இப்படி தோற்றமளிக்கிறாளா? இனிய கிண்கிணி நாதக் குரலில், ஐயா, நீர் மிகவும் நல்லவர் என்று கூறினாள் நந்தினி. வந்தியத்தேவன் வந்தனம் என்றான்.

0: நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமற் போவதுதானே? தஞ்சை அரண்மனையிலிருந்து என்னிடம் சொல்லிக் கொள்ளாமலே போய்விட்டீர்கள் அல்லவா? வந்தியத்தேவன் நகைத்தான். தஞ்சை கோட்டைக்குள் வருவதற்கு உமக்கு நான் உதவி செய்தேன். என் கை விரலிலிருந்து பனை முத்திரை மோதிரத்தை எடுத்துக் கொடுத்தேன். அதை என்னிடம் திருப்பிக் கொடுத்து விட்டாவது போயிருக்க வேண்டாமா? வந்தியத்தேவன் வெட்கி மௌனமாக இருந்தான். எங்கே, இப்போதாவது அதை திருப்பிக் கொடுக்கலாமல்லவா? அதன் உபயோகம் தீர்ந்து போயிருக்குமே. மறுபடியும் தஞ்சை கோட்டைக்கு வரும் எண்ணம் உமக்கு இல்லைதானே என்று கூறி நந்தினி தன் அழகிய மலர்க்கரத்தை நீட்டினாள்.
1: தேவி, அந்த முத்திரை மோதிரத்தை இலங்கை தளபதி பூதி விக்ரமகேசரி கைப்பற்றி கொண்டு விட்டார். ஆகையால் அதை திருப்பிக் கொடுக்க இயலவில்லை. மன்னிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: என்னுடைய ஜென்ம சத்ருவிடம் நான் உமக்கு கொடுத்த மோதிரத்தை கொடுத்து விட்டீரல்லவா? மிக்க நன்றியுள்ள மனிதர் நீர்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: முன்னிரட்டு வேளை, முல்லை ஆற்றங்கரை. முற்றிலும் எதிர்பாராத விதமா தேவராளன் வழி மறிச்ச மாதிரி நிற்கிறான். நமக்கும் மனத்திரையில கடம்பூர் வேலநாட்ட காட்சி வருது. தேவராளனுக்கு சன்னதம் வந்துட்டது. அடியார்களுக்கு அருள்வாக்கு சொல்லணும் வேண்டிக்கிறான் பூசாரி. மழை பொழியும், வெள்ளம் பெருகும்னு தொடங்கினவன் பத்ரகாளி பலி கேட்கறா, ஆயிரங்கால அரசர் குலத்து ரத்தம் கேட்கறான்னு பயங்கரமா கூவறான் தேவராளன். மேடைக்கு முன் வரிசையில வீற்றிருந்தா தன பேரும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சிக்கு அடங்கி ஆதரவு தந்து வர்றாங்க. அவங்கள தம் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற தனாதிகாரிக்கு ஏற்பட்ட கிளர்ச்சியை பார்த்தோம். இப்போ வந்தியத்தேவனுக்கு தேவராளன் உண்மையில வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள்ல ஒருத்தன்னு தெரிஞ்சு போயிட்டது. அதனாலதான் இந்த வேஷ வஞ்சகக்காரனை தொடர்ந்து கண்காணிக்க முனைப்பா இருக்கான் வல்லவரையன். சுழற்காற்று தாக்க தொடங்குவதற்கு முன்னால கப்பல்ல நடந்த உரையாடலை நினைவு கூறுவோம். சோழ குலத்தை நாசம் பண்ண பிறகு என்ன செய்வீங்க? இங்க மகாராணி யாருக்கு பட்டம் கட்ட சொல்றாளோ அவனுக்கு சூட்டுவோம். மகாராணி யாரு தெரியாதா? பழுவூர் இளையராணியா நடிச்சுக்கிட்டு இருக்கிறவதான். என்ன சொல்ற, எங்களோட சேர்றியா? எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கொலைகார கூட்டத்துல நான் சேர மாட்டேன். சரி, ஒரு சிறு விலகலுக்கு பிறகு கதையோட்டத்துக்கு வருவோம். ஒலிக்கு எழுத்து வடிவம் தந்து சொல்லாக்கி அதை பேச்சாக வெளிப்படுத்த குரல் வளை, உள்நாக்கு, மூக்கு, அண்ணம், பற்கள், உதடுகள், நாக்கு தனையும் ஒருங்கிணைந்து செயல்படணும். இவற்றில நாக்கோட பங்கு தனித்தன்மையாக இருப்பதாலதான் பேச்சாற்றல் கொண்டவரை நாவன்மை மிக்கவர்னு சொல்றோம். நாக்கை காக்கணும்னா பேச்சில கவனம் தேவைன்னு தானே அர்த்தம். வாழ்வீச்சும் வேண்டாம், வாய் வீச்சும் வேண்டாம். இப்படி ஒரு முடிவுக்கு வந்தான் வல்லவரையன். இருந்தாலும் பேச்சை மாற்ற எவ்வளவு சிரமப்பட்டாங்கிறதையும் பார்த்தோம். ஆட்சேபங்களை மீறின ஆசை, ஒரு செயலை மறுப்பது அதை தடுப்பது ஆட்சேபம். வந்தியத்தேவனை பொறுத்தவரை நந்தினியை மறுபடியும் சந்திக்க நேர்ந்தா அதனால் விளையக்கூடிய நன்மை தீமைகள். ஆசை எண்ணத்தை சார்ந்தது, ஆர்வம் அதை செயல்படுத்த உந்துவது. இது ரொம்ப நுட்பமான வேறுபாடு. நேர்களே, வந்தியத்தேவனை கண்ட இடத்துல பலி கொடுக்க மாட்டோம்னு கப்பல்ல சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த விசாலமான அறையில அவனை கொண்டு வந்து போட்டதுக்கு என்ன காரணம்?
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
3: நிறுவனங்கள். 7382812345 or visit www.mahindra.org.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து.

0: அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: ஆம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை, உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க மதுரை ஆர்ப்பாளையம் செல்வி அவர்களின் தெருவில் வளம் வர இருக்குங்க.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
6: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
5: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இசை பண்பலையாம் நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இரவு சிறகு. 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண

0: கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: I thought I told him to go home. What is he doing with? Look at, she gonna pass him up.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் வாயிலாக ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக்கா அரசு நிறைவேற்ற வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின்

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே.

வார்த்தைகள் கவிதையாகும் நேரம், ராகங்கள் இதயத்தை தொடும் தருணம், உணர்வுகளின் வழியே உள்ளத்தில் பதிந்திருக்கும் மௌனங்களுக்கு மொழி கொடுத்து இசையின் இனிமையை இதயத்தில் குடியேற்ற வருகிறது 100.5 உயிரெழுத்து.

இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் செல்வி அவர்கள். முதலில் அவர்கள் தன்னை பற்றிய அறிமுகமாக கூறியிருப்பதை கேட்போமா? தனது பெயர் செல்வி, இல்லத்தரசி. கணவர் பெயர் செந்தில், தனியார் துறையில் வேலை பார்க்கிறார். மகன் பரத் பொறியியல் துறையில் 4வது ஆண்டு படித்து வருகிறார். மகள் பெயர் ஜனுஜா, 10வது வகுப்பு படித்து வருகிறாள். தன்னுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கே பண்பலை கேட்பதுதான். அதிலும் குறிப்பாக வானவில் நிகழ்ச்சியையும் உயிரெழுத்து நிகழ்ச்சியையும் சித்திர செவ்வானத்தையும் கேட்காமல் இருந்ததே இல்லை என்றும், இன்றைய நிகழ்ச்சிக்கு பெண் என்ற தலைப்பில் பாடல்களை தந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் நம் நேயர். என்ன நேயர்களே, பாடல்களை கேட்போமா?

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது உழவன் படத்திலிருந்து பாடல். மலர்களில் பல வகைகளும் நிறங்களும் இருக்கும். ஆனால் பெண்ணையே மலராக பார்க்கும் ரசனை கவிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். உழவனின் மகனாக தோன்றும் நாயகன் தன் மண்ணின் மனத்தோடும் மலரின் வாசனையோடும் தன் காதலியை நினைத்து பாடும் இந்த பாடல் காதலியின் தூய்மையை காட்டுகிறது. பாடலை கேட்போமா?

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி

0: காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் மண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960 14.
5: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
6: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
5: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் AICTE அங்கீகாரம் பெற்ற MBA அண்ட் MCA பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. தனித்தன்மை வாய்ந்த தன்னாட்சி பெண்கள் கல்லூரி,
6: பசுமையான மற்றும் பாதுகாப்பான சூழல்,
5: இலவச மருத்துவ சேவை,
6: கேம்பஸ் இன்டர்வியூ பிளஸ் பிளேஸ்மெண்ட்,
5: போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள் மற்றும் தனித்திறமைகளை ஊக்குவிக்கும் சிறப்பான பயிற்சிகள்,
6: அனைத்து பகுதிகளுக்கும் கல்லூரி பேருந்து வசதி.
5: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
6: தொடர்புக்கு 9994098417.
7: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
10: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின்
11: தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல் வாழ்த்துக்கள்.

காற்றலைகளில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஹீரோ படத்திலிருந்து பாடல். சிறகுகள் கொண்ட ஒரு சின்னஞ்சிறிய பறவை தன் துணையை தேடுவது போல ஒரு பெண் தன் காதலனிடம் சென்று சேர துடிக்கும் உணர்வு. ஒரு பனித்துளையானது மலர் மீது படர்வது போன்ற மென்மை இந்த பாடலின் வரிகளுக்கு உயிர் கொடுப்பது போன்று இருக்கும்.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இசைத்தென்றல் வீசும் தருணமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. மதுரை ஆரப்பாளையம் செல்வி அவர்களின் விருப்பத்தில் நிகழ்ச்சியில் அடுத்ததா சந்தித்த வேலை படத்திலிருந்து பாடல். காத்திருப்பின் வழியை விட அந்த காத்திருப்பில் இருக்கும் சுகமே தனிதான். பல பிறவிகளாக தொடரும் ஒரு பந்தத்தை மிக அழகாக வர்ணித்திருப்பார் கவிஞர். ஒவ்வொரு வரியிலும் கேள்வியையும் பதிலையும் ஒன்றாய் இணைத்து பாடியிருப்பார். இது வெறும் காதல் மட்டுமல்ல, ஆத்மார்த்தமான தேடல்.

0: டேஸ்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
8: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் மண்ணத்தூரிகை.
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

என் வசந்தமாய் கொடைப்பண்பலை நூற்புள்ளி ஐந்தில் இது உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி அவள் வருவாளா படத்திலிருந்து பாடல். ஒரு பெண்ணின் அழகை வெறும் உருவமாக பார்க்காமல் மழையில் தோன்றும் வண்ணமயமான வானவிலாக வர்ணிக்கிறார் கவிஞர். ஏழு நிறங்களும் ஒன்று சேர்ந்தால் எப்படி ஒரு பேரழகு கிடைக்குமோ அப்படி அவளது அழகை ரசித்து வர்ணித்த இந்த பாடலை கேட்போமா?

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட்
2: 7382-1234-5
3: or visit
4: பந்தலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
7: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின்.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இதம் வீசும் காற்றில் இனிய கானங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி ஒன்ஸ் மோர் படத்திலிருந்து பாடல். காதலியை ஒரு மலராக வர்ணிப்பது இயல்புதான். இந்த பாடலை கேட்கும்போது ஏதோ ஒரு நந்தவனத்திற்குள் நாம் நுழைந்ததை போன்ற உணர்வை தரும். காதலியின் வருகைக்காக காத்திருக்கும் ஒரு காதலனின் இதய துடிப்பை மிக மென்மையாக உரைக்கும் பாடல் இது.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட்

0: 6552399.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலைவாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: கோடை பந்தலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் மண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
2: 4:30 கேட்கலாம் போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டயர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: இசை விருந்து படைக்கும் இனிய நேரமாய் கொடைப்பண்பலை 100.5 இது உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி பிரியமான தோழி படத்திலிருந்து பாடல். நம் வாழ்வின் வசந்த காலங்களை நினைவூட்டும் பாடல். ஒரு பெண்ணின் அன்பும் வழிகாட்டுதலும் ஒரு ஆணின் வாழ்வை எப்படி செதுக்குகிறது என்பதை சொல்லும் பாடல். இருளில் இருந்த ஒருவனுக்கு ஒளியாக வந்தவள், தேவதையாய் தெரிவது இயற்கைதானே.

இதயத்தின் கடிதங்களுக்கு இசையால் முகவரி தந்து நிறைவுக்கு வருகிறது 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரித்தார் மதுரை ஆரப்பாளையம் செல்வி அவர்கள். அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். செல்வராணி. நன்றி நேர்களே. இனி அனில் பாஸ்தா, தாராபுரம், விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸ். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டனமஸின் வண்ணத்துறிகையில் கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வேலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மல்லசமுத்திரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம்.
5: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
9: வழங்கும் வண்ணத்தூரிகை
2: இணைந்து வழங்குவோர்
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
11: எல்லையில்லாத சிரிப்போடும் தடையில்லாத சந்தோஷத்தோடும் முகத்தில் மலரும் புன்னகையோடும் மனதில் பொங்கும் குதூகலத்தோடும் உங்களை மகிழ்ச்சி என்ற வெள்ளத்தில் ஆழ்த்த வருகிறது 100.5 வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் வரவேண்டிய எண்கள் அறிமுக உள்ளங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற வழக்கமான நேயர்கள் 24 24 26 மற்றும் 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் உங்களோடு
12: என்றும் உங்க நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி
11: செல்வராணி.
12: இனி மாலை வணக்கம் நேர்களை. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
11: நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கேங்க்கா.
11: பானை ஃபுல்லாக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அதுவும் உனக்கு பிடிச்ச மீன் குழம்ப வச்சுட்டு எங்கே தம்பி போனாங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தா அப்படி எங்கப்பா போனேன்?
12: அக்கா, ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்கு.
11: ஆமாம்,
12: அந்த மலையில் பார்த்தீங்கன்னா 10 யானை.
11: 10 யானையா?
12: ஆமாங்க்கா, 10 யானை வந்து நின்றுச்சு. நான் என்ன பண்ணனா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வாங்கடா ஆனை பார்க்க போலான்ட்டு போய் மலையில் நின்றுருக்க யானைய தூரத்திலிருந்து.
11: நல்ல வேலை தூரத்துல இருந்து பார்த்துட்டு வந்தீங்க.
12: ஆமா ஆமா,
11: வீட்டுக்கு கூட்டு வராம இருந்தியே, நல்லா இருப்பப்பா நீ. சரி, என்ன பானை யானை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்ப பானைக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்ல கேட்டலாம்.
12: யானை வந்து பெருசா இருக்குங்கக்கா,
11: பானை சின்னதா இருக்குங்கக்கா. அப்புறம்
12: அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் சொல்றதை விட அங்காளி பங்காளிகள்லாம் தயாரா இருக்காங்க.
11: அப்படியே கூப்பிடலாமா?
12: வாங்க. வணக்கம்.
13: பானைக்கு
11: தந்தம் இல்லன்றீங்க. சரிங்கம்மா, நிறைய சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேரம் பார்த்துடலாம். வாங்க. வணக்கம்.
12: வணக்கம்.
11: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சரிங்க, அப்படியே சொல்லிடலாமா? பானை யானை ரெண்டுக்குள்ள வித்தியாசம்.
14: யானைக்கு துப்பிக்கை இருக்குதுங்க.
11: பானைக்கு

0: தும்பிக்கை இல்ல, மண்பானை இருக்குது,
1: மண் யானை இல்ல,
0: மண் யானை இல்ல, யானை காட்டுலதான் இருக்கும், வீட்டுக்கு கொண்டு வர முடியாது.
2: ஆனா கோயில்ல வச்சிருப்பாங்க.
1: ஆமா, கோயில்ல வச்சிருப்பாங்கல்ல யானைய.
2: நன்றிங்க இனப்பில் வந்ததற்கு. இப்போ இனப்பில் காத்திருக்கூடிய அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: கருப்புசாமி சாருக்கும் செல்வராணி மேமுக்கும் மாலை வணக்கம் கூறுவது புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி. நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்கள் நல்லா இருக்கோம் சார்.
2: யானைக்கும்
3: ரொம்ப நாளா ஆச்சு கருப்புசாமி சார்ட்ட. ஆமா
1: சரிங்கம்மா. பானைக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிருங்க.
3: பானை பிடித்தோன் பாக்கியசாலி, யானைக்கும் அடிசரக்கும். மண் பானை, அப்புறம் பட்டத்து யானை, அப்புறம் அவ்வளவுதான் மேம்.
1: அப்படியே நிறைய சொல்லிட்டீங்க. பானையில வந்து உருவம் செய்யலாம். யானையில உருவம் செய்ய முடியுமா?
2: முடியாது.
1: பானையில சமையல் செய்யலாம்.
2: யானையில சமையல் செய்ய முடியாது.
1: மேல பயங்கர கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், இந்த பானையை தூக்கி போட்டு உடைச்சிருவேன்.
2: யானையெல்லாம் தூக்கி போட்டு உடைக்க முடியாது.
1: சரி, ஒரு விளம்பர இடைவேளையை கேட்டு
2: மீண்டும் வந்துடலாமா?
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
5: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
6: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
5: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
7: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
11: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
12: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
11: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
13: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
14: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: 1 லிட்டர்
15: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
16: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
17: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல்மருத்துவம்

0: மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோட் மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
7: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
8: அனில் பாஸ்தா,
7: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
7: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை
8: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
10: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம்.
12: ஆஹா.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
4: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
3: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
4: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
3: எங்க காலேஜ்ல மேனேஜர் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
4: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பு அம்சம்.
5: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
6: திண்டுக்கல்லில் நாக்கியை அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
7: 2026-27 ஆண்டிற்கான யுஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடி அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாடப்பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
11: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
10: எப்படிமா?
11: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
10: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் code 2610.
13: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
14: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுதாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல் வாழ்த்துக்கள்.
0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடை

0: குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கண்ணிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர

0: நேரம் மாலை 4:24 எழுந்திருக்கின்றோம்.
1: வண்ணத்துரிகையில் கலக்கல் கேள்வி. தம்பி, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு வந்துட்டு இருக்க.
0: அக்கா, டீ நல்லா இருக்குக்கா.
1: டீ குடிக்கிற நேரமா உனக்கு கடைக்கு எதுக்கு அமுச்சு விட்டேன்?
0: அக்கா, நீங்க மாங்காய் வாங்கி வர சொன்னீங்களா, தேங்காய் வாங்கி வர சொன்னீங்களான்னு தெரியாம இருந்தேன். அங்க போய் பார்த்தா கடை தெருவுல வெறும் மாங்காயா இருந்துச்சு. அதனால ஒன்னு எடுத்து சாப்பிட்டு உங்களுக்கும் ஒரு காய் எடுத்து வந்திருக்கேன்க்கா. மாங்காய்
1: அப்ப வெறும் இட்லியே நீ சாப்பிடு.
0: ஏங்க்கா,
1: தேங்காய் சட்னி அரைக்க தேங்காய் வாங்கிட்டு சொன்னா மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்க, அப்புறம் எப்படி வெறும் இட்லி தானே சாப்பிடணும்?
0: அக்கா வேணாங்க்கா.
1: சரி, அப்படின்னா ஒரு வாய்ப்பு உனக்கு
0: சொல்லுங்கக்கா.
1: தேங்காய்க்கும் மாங்காய்க்கும் வித்தியாசத்தை சொன்னீங்கன்னா சட்னி அரைச்சி தரேன்.
0: அக்கா, ரெண்டுமே மரத்தில் தான்க்கா இருக்கு.
1: ஆஹா, அப்படின்றீங்க, அதெல்லாம் முடியாது தம்பி. நிறைய வித்தியாசம் சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சட்னி.
0: சரிங்கக்கா, இந்த பங்காளிகளை கூப்பிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கருப்புசாமிக்கும் அன்பு சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கங்கள் கூறி அணிவது தேனி ஆண்டிப்பட்டி சக்கம்பட்டி கு கண்ணன்.
0: கு கண்ணன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பேசி மாவட்டங்களாச்சும் கூட பேசி.
0: ஆமா ஆமா,
2: தேங்காய்க்கும்
0: மாங்காய்க்கும் என்ன வித்தியாசம்? அக்கா கேட்டிருக்காங்க, நீங்க சொல்லிருங்க.
1: அப்பதான் கருப்பு சட்னி கிடைக்கும்.
2: இல்ல, தொக்கு வச்சு இட்லி சாப்பிட்டு சூப்பரா பண்ணோம்.
1: அப்படியா?
2: ஆமா, மாங்காய் ஊறுவ போடலாம். தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கும், தண்ணி இருக்காது. அப்புறம் தென்னமரத்துல தேங்காய் இருக்கும், தென்னமரத்துல மாங்காய் இருக்காது.
3: அனைவருக்கும் சகோதரர் உங்களுக்கும் உடனிருக்கும் சகோதரிக்கும் இனிய மாலை
0: வணக்கம்.
1: உங்களுக்கும் மாலை வணக்கம். தேங்காய்க்கும் மாங்காய்க்கும்
3: இருவரும் நலமாக இருக்கிறீர்களா?
1: பண்பலையில எல்லாருமே நல்லா இருக்கும்.
3: ரொம்ப மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி. கேள்வி இன்னொரு முறை கேளுங்க சகோதரி.
1: தேங்காய்க்கும் மாங்காய்க்கும் என்ன வித்தியாசம்?
3: தேங்காய் சீனிவாசன் ஒருத்தர் இருக்காருங்க. அப்புறம் மாங்காயில வந்து ஊறுகா போடலாங்க, பழுத்துன்னா சாப்பிடலாம். அந்த பொட்டையை வந்து எடுத்து நட்டு வச்சு நலமாக்கலாம். அப்புறம் தேங்காய் வந்து துருவுவாங்க குழம்புக்கு போட. மாங்காய் திருக மாட்டாங்க. அப்புறம் மாங்காய் மடையான்னு சொல்லுவாங்க.
0: தேங்காய் சொல்ல மாட்டாங்க.
3: அப்புறம் தேங்காய்க்கு வந்து ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர் மகாதானபுரத்துல வந்து ஒரு திருவிழா, மகாலட்சுமி திருவிழாவில் தேங்காய் வந்து மண்டல உடச்சு ஒரு நிவர்த்தி பண்ணுவாங்க. அந்த ஒரு சிறப்பான விசேஷங்க, அது நல்லா இருக்கும்.
0: வாய்ப்புக்கு நன்றிங்க. இப்போ இணைப்பில் யார காத்திருக்காங்க? வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருச்சி மாவட்டம் கூலங்குறிச்சி குலாம் ரசூல்.
0: தேங்காய்க்கு மாங்காய்க்கு என்ன வித்தியாசம் சொல்லிருங்கய்யா?
4: சொல்லுங்க.
0: சொல்லுங்கய்யா.
4: அதாவது

0: மாங்கா மடையம் சொல்லுவாங்களா?
1: ஏற்கனவே சொல்லிட்டாங்க.
0: மாங்கால வத்த போடலாம், மாங்கா ஊறுகா இருக்கு, தேங்காய் மூடி இருக்கு, தேங்காவில் நார் வரும், தேங்காய் பூ இருக்கு, தேங்காய் சீனிவாசன் இருக்காரு
2: சொல்லிட்டாங்க.
1: மாங்காய சொல்லவே இல்லையா நீங்க? நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு. கோடை பண்பலை 100.5
2: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம்
3: அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார் விமன், அட்டானமஸ், திருச்செங்கோடு.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம்.
9: இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
10: எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
12: கவுன்சிலிங் கோட் 2610.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை
3: இணைந்து வழங்கியோர்
13: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
15: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: அக்கா, இப்ப டீ சாப்பிட்டு வந்தோம்ல.
2: ஆமா,
1: அதை விட தேங்காய்
2: மாங்காய் ஊறுகா அப்படியே. இன்னும் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு அவங்கள என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம்.
1: வாங்க. வணக்கம்.
16: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
16: நிர்மலா
1: மேடமா? நிர்மலா மேடம் எப்ப வந்தாங்கம்மா?
2: அதனால கேட்கல.
1: உங்க குரலை கேட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: தேங்காய்க்கும் மாங்காய்க்கும் என்ன வித்தியாசம்?
16: தேங்காயில வந்து ஒரே வகைதான் இருக்கு மேடம்.
2: அப்படி நிறைய வகைகள் இருக்கு.
16: நிறைய வகைகள் இருக்கு. அது ஊறுகா போட்டுலாம் எல்லாமே செய்யலாம். குழம்புக்கு, சட்டிக்கு எல்லாமே மாங்காய் நல்லா இருக்கும்.
2: சரிங்கம்மா.
16: ஆமாங்க மேடம், எங்க ஊர் பேர், நான் நம்ம ஊர் பேர் போனாலே மாங்காய்க்கு தான்.
2: அப்ப ஃபுல்லா மாங்காய் தான் சாப்பிட்டுட்டு
16: இருக்கீங்க.
1: இல்ல, இங்க இருந்து எட்டி பார்த்தாலே பெரிய குளத்துல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன்.
2: நன்றிங்கம்மா. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
17: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கய்யா?
17: சிவகங்கை மாவட்டம் கத்திக்குளத்துல இருந்து அழகர்.
1: அழகர் ஐயா, மாங்காய்க்கும் தேங்காய்க்கும் என்ன வித்தியாசம்?
17: ஐயா, மாமர குயிலே மாமர குயில் ஒரு பாட்டு இருக்கு.
2: இல்ல,
1: தேங்காய் மாங்காய் மட்டும் சொல்லுங்க, மரத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம்.
17: தேங்காயில சட்னி வைக்கலாம், மாங்காயில பச்சடி வைக்கலாம். தேங்காய கறி குழம்புக்கு ஊத்தலாம், மாங்காய கறி குழம்பு போட முடியாது.
1: ரொம்ப அருமை, நன்றிங்க இப்ப வந்ததற்கு. அக்கா, தேங்காய்க்கு மாங்காய்க்கு நீங்க கேட்டீங்கல்ல, நான் சொல்றேன்.

0: கேளுங்க, தேங்காயை கோயிலில் உடைக்கலாம்.
1: மாங்காவை போய் கோயிலில் உடைக்க முடியுமா?
0: செதர் தேங்காய் விடலாம்.
1: செதர் மாங்காய் இல்லையே.
0: தேங்காய் எண்ணெய் இருக்கு.
1: மாங்காய் எண்ணெய்னு ஒண்ணு இல்லையே.
0: தேங்காய் துருவி இருக்கு.
1: மாங்காய் துருவி இல்லையே.
0: கொப்பர தேங்காய் இருக்கு.
1: கொப்பர மாங்காய் இல்லையே.
0: தேங்காய் அரைச்சு குழம்பு வைக்கலாம்.
1: ஆனா மாங்காவை வெட்டி போட்டுதான குழம்பு வைக்க முடியும்.
0: இப்ப பாருங்க, ஒரு பாட்டையும் நம்ம கேட்டு வந்தோம்லமா.
1: இந்த தேங்காய் மாங்காய் வித்தியாசத்தை சொன்னாங்கல்ல, அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல.
0: ஆமாங்க, சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டியிலிருந்து குண்டுமணி பிச்சமுத்து இவங்க தான்.
0: நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
6: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
5: இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இங்க இருக்கா?
6: ஏன் இல்ல, ஆல் இண்டியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒன்னா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965239.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
4: இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.

0: கல்லு தட்டி விட்டுருச்சுக்கா.
1: கல்லு தட்டிருச்சா?
0: ஆமாக்கா.
1: அப்படி எங்க போனீங்க நீங்க?
0: அக்கா ரோட்ல விளையாண்டிட்டு இருந்தனா கல்லு வந்து தட்டி விட்டுருச்சுக்கா.
1: அடக்கடவுளே, கல்லு தட்டுச்சு புல்லு தட்டுச்சுன்னு என்ன ஒரே ரைமிங்கா பேசிட்டு இருக்க போ தம்பி.
0: அக்கா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல.
1: ஆமா.
0: அந்த கல்லுக்கும் புல்லுக்கும் என்னக்கா வித்தியாசம்?
1: என்ன தம்பி, எது கேட்டாலும் உடனே வித்தியாசம் என்ன வித்தியாசம் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்க.
0: தெரிஞ்சே ஆகணுக்கா, சொல்லுங்கக்கா.
1: சரி, அப்ப நம்ம அங்காளி பங்காளிலாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு சொல்றேன்.
0: வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: காற்றில் பறப்பது பஞ்சு, நமது செடிகள் உழைப்பது கோடை பண்பை 100.5.
1: அப்புறம்
2: செல்வராணி மேடத்துக்கும் கருப்புக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கங்க. யார் பேசுறீங்கயா?
2: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சொல்லுங்க, புல்லுக்கு கல்லுக்கும்
1: எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்களும் எப்படி இருக்கீங்க?
2: இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் மேடம். கரூர் சுதா அவங்களுக்கு நீ பிறந்தநாள் ஒரு வாழ்த்து சொல்லிருங்க மேடம்.
1: சுதா அவங்களுக்கு

0: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கங்க, யார் பேசுறீங்கயா?
0: ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
1: சொல்லுங்க, புல்லுக்கும் கல்லுக்கும்
2: எல்லாருமே நல்லா இருக்கும். நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் மேடம், கரூர் சுதா அவங்களுக்கு நீ பிறந்தநாள் ஒரு வாழ்த்து சொல்லிருங்க மேடம்.
2: சுதா அவங்களுக்கு கோடைப்பண்மலை சார்பா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிரலாம்.
0: சரிங்க மேடம்.
2: அப்படியே நீங்க வந்து எங்களுக்கு புல்லுக்கும் கல்லுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிருங்க.
0: நான் மூணு சொல்றேன் மேடம். கல்லுக்குள் ஈரன் ஒரு படம் இருக்குது மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா புல்வெளின்னு சொல்லுவாங்க.
1: சொல்லுங்க, புல்லுக்கும் கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? புல்லுக்கும் கல்லுக்கும் என்ன வித்தியாசங்கய்யா?
3: புல்லும் கல்லும் மண்ணில தான் இருக்கும். வந்து பச்சை நிறமா இருக்கும், கல்லு வந்து கருப்பு கலர்ல இருக்கும். புல்ல வச்சு அடிக்க முடியாது, கல்ல வச்சு அடிக்கலாம்.
1: மாங்காய் அடிக்கலாம்.
2: நீ மாங்காய் விட்டு இன்னும் வெளியில வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம்
3: கல்ல வச்சு வீடு கட்டலாம், புல்லு வச்சு வீடு கட்ட முடியாது.
1: அப்புறம்
3: இளமையில் கல்
2: இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி கூட இருக்கு. சரிங்க, நன்றிங்க தம்பி. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், நான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டுமா?
1: குடிச்சிட்டு வாங்கக்கா.
4: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
6: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை
1: டீ குடிச்சீங்களே, எப்படி இருந்துச்சு? தம்பிக்கு கொடுத்தீங்களா?
2: நீ முதல்ல குடிச்சிட்டு வந்தியா, அக்கா கொடுத்தியா?
1: குடுக்கலான்னு தாங்க வச்சிருந்தேன், ஆனா மறந்துட்டேன்.
2: மாங்காய் சாப்பிட்ட ஞாபகத்துல காஃபி குடிக்க மறந்துட்டேன். அப்படி தானே?
1: குடுக்க மறந்துட்டேன்.
7: இருக்கிறது சரி, ஊருக்குள்ள பார்த்து முகமூடி கொள்ளக்கார இருக்கிறது சரி.
1: அப்படியெல்லாம் இல்லங்கா, நான் முகமூடி எல்லாம் போட மாட்டேன்.
2: அதனால புல்லுக்கும் கல்லுக்கு என்ன வித்தியாசம் கேட்டலாமா?
1: வாங்க. வணக்கம்.
8: எத்தனை பிறவிகள் எடுப்பாலும் எங்கெல்லாம் ஓடி வருவேன், தேடி வருவேன்.
1: எங்க?
8: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: எங்கள் அன்பு தோழிக்கும் அன்பு சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமன் ஐயா.
1: முத்துராமன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்குங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் பெருங்காடு சொந்த ஊர்ல இருந்து நாகமங்கலம் கிராமத்துல இருந்து
1: பேசுறேங்க.
9: பெரிய ட்ரம்ஸ் பிளேயர்
1: அப்படிங்களா
8: ஐயா? பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் ஒண்ணு ஐயா. பண்பலையின் பண்பலையின் பாச பிள்ளைகள் முத்துக்குமரன் சந்திரபிரியன் என்னுடைய மகன்கள் இருவருக்கும் வர்ற புதன்கிழமை காது குத்துங்க.
1: காது குத்து
2: விசேஷமா வச்சிட வேண்டியதான்.
1: மூலமா சொல்லிருக்காரு, பாத்துக்கங்க.
2: வானொலி சொந்தங்கள்ல காது குத்துக்கு போயிரணும்.
9: என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா?
1: இருக்காருங்க. புல்லுக்கு கல்லுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிருங்க.
8: புல்லுக்கும் கல்லுக்கும் கேட்டிருக்கீங்க.
1: ஆமா,
8: புல் அரிக்குதுங்க.
2: ஒருத்தவங்களும் நான் சொல்லுவேன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? மாமாவும் பங்காளியும் வெளியில போயிருக்காங்க, அடுத்த வாரம் வந்துருவாங்க.
10: என்ன
1: வித்தியாசம் சொல்லிருங்க.
10: புல்லு மாறி கல்லு மாறி.
1: அப்புறம்
10: கல்லு மாதிரி சொல்ல மாட்டாங்க.

0: நன்றிங்க, ரொம்ப நன்றி.
1: ஏத்தம்மா புள்ள வெட்ட முடியும்,
0: கல்லை வந்து உடைக்க முடியும்,
1: புல்லுக்கு தண்ணி ஊற்றலாம்,
0: கல்லுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாது.
1: புள்ள வந்து மாடு சாப்பிடும்,
0: மாடை வந்து
1: கல்லை வந்து மாடு சாப்பிடாது. புள்ள வந்து கட்ட முடியும், புல்கட்டு.
0: ஆமாம், கல்லை வந்து கட்ட முடியாது.
1: புள்ளை கூட பாட வைத்த புல்லாங்குழல்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: புள்ளை கூட பாட வைத்த அந்த பாட்டு இல்ல,
1: புல்வெளி புல்வெளின்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: கல்வெளி கல்வெளின்னு பாடல் இல்ல.
1: கல்லால வீடு கட்டலாம்,
0: புல்லால வீடு கட்ட முடியாது.
1: கல்ல மண்ணாக்கலாம்,
0: புல்ல மண்ணாக்க முடியாது.
1: விலை உயர்ந்த கல் இருக்கு, மரகத கல், அது மாதிரி புல்லுக்கு அப்படி இல்லையே.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: அப்பா, இன்னைக்கு

0: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
1: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ள வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: திண்டுக்கல்லில் நாக்கியே அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பிஜி பிரிவில் எம்ஏ தமிழ், இங்கிலீஷ், எம்காம் சிஏ, எம்எஸ்சி மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் ஏஐசிடிஇ அங்கீகாரம் பெற்ற எம்பிஏ அண்ட் எம்சிஏ பாட பிரிவுகளுக்கும் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: அக்கா, நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என் பங்காளிங்க வந்து சரியா வந்து பதிலெல்லாம் சொல்லிட்டாங்க.
1: ஆமா,
0: அதனால இப்போ எனக்கு தேங்காய் சட்னி வேணும்.
1: தேங்காவே இல்லாமல் எப்படி தேங்காய் சட்டி அரைக்கிறது? நான் தான் உங்களுக்காக மண்பானை ஃபுல்லாக மீன் குழம்பு வச்சுருக்கேன்ல.
0: அதை நீங்களே சாப்பிடுங்க. இப்போது நான் கிளம்புவாங்க்கா.
1: நானும் கிளம்புறேன்.
0: நன்றி. வணக்கம் நேர்களே.
1: நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
3: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் சரவணன், ஆர் கே ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு உத்ராநந்தினி. கணினியின் கைவண்ணம் வி சக்திகுமார். இனி இடைக்கால இன்னிசை கீதங்களோடு இசைக்க வருகிறது 100.5 இன்ச் சித்திர செவ்வானம். சேர்க்க முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் தவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தன்வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், மகளிர் நலன், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு KA செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் TK பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

மெல்ல மெல்ல நாணிக்கொண்டிருக்கும் பகல் பொழுது, மெதுமெதுவாய் அவிழ்ந்து கொண்டிருக்கும் மல்லிகை முட்டு, மாலை பொழுதும் மலரின் வாசமும் மயக்கிடும் இந்த அழகிய மாலை பொழுதில் சித்திர செவ்வானத்தில் உங்களோடு இணைவது கோடை பண்பலை 100.5 சித்தார்த்தன். பூமியின் காதல் விசையே நிலவை சுற்றி வர வைக்கிறது. நிலவின் காதல் விசையே பூமியில் கடல் அலைகளை எழும்பச் செய்கிறது. ஆக இருவருக்குள்ளுமே காதல் இருக்கிறது. அந்த செய்தியை முதலில் யார் சொல்லப்போவது?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டாம்பரப்பு, கரூர்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ் கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டு தாவணி, மதுரை.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
11: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24 தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
10: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோ இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

கடல் அலைகளாய் ஆர்ப்பரிக்கலாம், ஆனால் தன்னுள் இருப்பதை உரைக்க முடியுமா? அவளும் அப்படித்தான். தன்னுள் அலைகளாய் எழும்பும் உணர்ச்சிகளை வார்த்தையால் வண்ணம் தீட்ட முடியாது. அவளுக்குள்ளே இருக்கும் அத்துணையும் அள்ளிக்குணர முடியா பொக்கிஷங்கள். காதலை வேண்டுமானால் மறைப்பால் மோகத்தை எப்படி?

நாம் கேட்கொண்டிருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 சித்திரச்சவானம். அந்தியில் பூக்கும் பூக்கள் வண்டின் கால்படாமல் கன்னிப்பூவாகவே உதிர்வதில் என்ன சிறப்பு இருக்கிறது? பூக்களின் காதல் தேன் வண்டின் பசிக்குத்தானே. அந்தி சாயும் முன்னே பூவும் வண்டும் கண்டுகொண்டால் மட்டுமே அந்த இன்பத்தேனை இருவரும் பகிர முடியும்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அண்ணா, நான் 12th படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க?
3: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
2: இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்க இருக்கா?
3: ஏன் இல்ல, ஆல் இந்தியா லெவல் டாப் 200 காலேஜஸ்ல ஒண்ணா இருக்க எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்ல இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாம சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜின்னு உள்நாடு மற்றும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு எளிதா கிடைக்கக்கூடிய கோர்சஸ் ஏகப்பட்டது இருக்கு. உடனே ஜாயின் பண்ணு.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான்.

0: சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: திண்டுக்கல்லில் நாக்கி அங்கீகாரம் பெற்ற புனித அந்தோனியார் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி
3: 2026-27 ஆண்டிற்கான யூஜி மற்றும் பிஜி படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: யூஜி பிரிவில் BSc மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI மற்றும்
3: BA தமிழ், இங்கிலீஷ், BCA, BBA, BCOM, CA, BCOM, PA ஆகிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் ஃபார் விமன், தாமரைப்பாடி, திண்டுக்கல்.
3: தொடர்புக்கு 9994098417.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
5: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல் வாழ்த்துக்கள்.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். தென்றலின் ஸ்பரிசம் பிடித்திருந்தாலும் நாணல் சற்று வளைந்து நாணத்தான் செய்யும். புல்லின் வகையினுக்கே இந்த நிலை என்றால் பாவம் பூவின் வகையவள் வெட்கி நாணமாட்டாளோ தலைவனின் பார்வைக்கு?

0: இதயம் சொல்லும் லப்டப், கடிகாரம் சொல்லும் டிக் டிக். மாலை 5:30.
1: கோடைப்பன் விலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவனம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

முயலினும் திரை கொண்டு நிலவின் ஒளியை வேண்டுமானால் மறைக்கலாம், அதன் ஈர்ப்பு விசையை தடுக்க முடியுமா? பெண்ணே, கருந்திரை கொண்டு உந்தன் முகத்தை வேண்டுமானால் நீ மறைக்கலாம், நம்முள் எழும்பும் காதல் அலைகளை எது கொண்டு மறைப்பாய்?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
2: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
1: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டோனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: கவுன்சிலிங் கோட் 2610.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 25, சமய சஞ்சீவி. மாரப்பனின் உள்ளத்தில் ஏதேதோ விபரீதமான எண்ணங்கள் உண்டாகிக் கொண்டிருந்தன. எப்படியாவது இன்றைக்கிறவே எல்லாரையும் கையும் களவுமாக பிடித்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் தன் அரண்மனையை நோக்கி சென்றான். இனி தன்னை பின்தொடர்ந்து 2 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாத பொன்னன் அரண்மனை தோட்டத்திற்குள் உற்சாகமாக போய்க் கொண்டிருந்தான். இடையிடையே அவன், வள்ளி, அதோ அந்த மரத்தடியில்தான் மகாராஜாவும் மகாராணியும் சாயங்கால வேளையிலே உட்காருவது வழக்கம். அதோ பார்த்தாயா, அந்த மூலையில் ஒரு தாமரை குளம் இருக்கிறதே, அதில்தான் முதன் முதலில் இளவரசர் நீந்த கற்றுக்கொண்டார். இவ்விதம் சொல்லிக்கொண்டே போனான். வள்ளி ஒவ்வொரு தடவையும், கொஞ்சம் மெதுவாக பேசு என்று எச்சரித்து கொண்டு வந்தாள். இவர்களுடைய பேச்சு குரலை கேட்டு மரங்களின் மீது உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் சில விழித்து சிறகுகளை அடித்து கொண்டன. அப்போது பொன்னன் கையை தட்டி ஓசைப்படுத்தியதுடன் என்று சத்தமிட்டான். ஆமா, உன்னுடைய தைரியமெல்லாம் பாதி ராத்திரியில் தூங்குகிற பட்சிகளிடம்தான். எதிரியின் கையில் கத்தியை கண்டால் உடனே விழுந்தடித்து ஓடி வந்து விடுவாய் என்று வள்ளி சொன்ன பிறகு பொன்னன் சற்று வாயை மூடினான். அரண்மனையின் பின்புறத்தை அவர்கள் அடைந்ததும் பொன்னன், வள்ளி, உள்ளே போய் எல்லாம் பார்க்கலாமா அல்லது வந்த காரியத்தை பார்த்து கொண்டு திரும்புவோமா என்று கேட்டான். விளக்கில் எண்ணெய் கூட ஆகிவிட்டது, சீக்கிரம் வந்த காரியத்தை பார்க்கலாம். கோயில் எந்த பக்கம் இருக்கிறது என்று வள்ளி கேட்டாள். அப்படியானால் இங்கே வா என்று பொன்னன் கிழக்கு பக்கமாக அவளை அழைத்து சென்றான். பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ஒருமுறை நாம் அரண்மனை கோவிலை பார்த்திருக்கிறோம். அந்த அழகிய சிறு கோவிலானது அரண்மனையைச் சேர்ந்தாற் போல கீழ்பாகத்தில் அமைந்திருந்தது. அதற்குள் பிரவேசிப்பதற்கு 3 வழிகள் இருந்தன. அரண்மனைக்குள்ளே இருந்து நேராக கோவிலுக்குள் வரலாம், இதுதான் பிரதான வாசல். பின்புறத்து தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்கு 1 வாசல் இருந்தது. அபிஷேகத்திற்கு காவேரி நீரும் அலங்காரத்திற்கு புஷ்பமும் கொண்டு வருவதற்காக இந்த வாசல் ஏற்பட்டது. இவற்றை தவிர அர்ச்சகர் வெளியிலிருந்து நேரே வருவதற்காக கிழக்கு மதிலில் சிறு வாசல் இருந்தது. இவற்றுள் தோட்டத்திலிருந்து பிரவேசிப்பதற்குரிய வாசலை பொன்னன் அடைந்து கதவின் பூட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அவனுடன் வள்ளியும் போனாள். மங்கிய அகல் விளக்கின் வெளிச்சத்தில் அங்கிருந்த விக்கிரகங்களின் காட்சியை கண்டு இருவரும் சிறிது நேரம் பிரமித்து நின்றார்கள். நெடுங்காலமாக பூஜை முதலியவை ஒன்றுமில்லாமல் இருந்தும் அந்த தெய்வீக சிலைகளின் ஜீவக்கலை சிறிதும் குறையவில்லை. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
3: கொடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

நேர்களை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். கதிரவன் மறைவது, திங்கள் உதிப்பது, மலர்கள் பூப்பது, வானம் பொழிவது, உலகம் சுழல்வது, இதெல்லாம் எப்படி இயற்கையோ அப்படித்தான் காதலும். ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதற்கு வந்தது, எங்கிருந்து வந்தது என எதுவும் அறுதியிட்டு கூற முடியாது. வந்துவிட்ட பிறகு காதலை மறைக்கவும் முடியாது, அணைக்காமல் தனித்திருக்கவும் முடியாது.

எல்லாம் எப்படி இயற்கையோ அப்படித்தான் காதலும். ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதற்கு வந்தது, எங்கிருந்து வந்தது என எதுவும் அறுதியிட்டு கூற முடியாது. வந்துவிட்ட பிறகு காதலை மறைக்கவும் முடியாது, அணைக்காமல் தனித்திருக்கவும் முடியாது.

நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கூடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இவ்வுடலில் உயிர் எங்கே உள்ளது என்று கூற முடியுமா? காதலும் அவ்வாறே. எப்படி தொடங்கியது, எங்கே உள்ளது, எப்பொழுது முடியும் என்று கூற இயலாது. அதை அனுபவிக்க மட்டுமே முடியுமே தவிர கண்டு அறிந்து கொள்ள முடியாது. புதிரான சுகம்தான் இந்த காதல்.

இதுவரை நாம் ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம். எதையுமே பகிர்ந்தால்தான் இன்பம் பெருகும். காதலும் பகிர்ந்து கொள்ளத்தான். மனதிற்குள் மறைத்து வைத்து ஏன் விரும்ப வேண்டும்? எனவே காதலை பகிர்வோம், வாழ்வை சுகிப்போம் என்கிற விண்ணப்பத்தோடு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். சித்தார்த்தன்.

0: 5.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருநெல்வேலி மாவட்டம் மன்னார்கோவில் ராஜகோபாலசுவாமி கோயிலை தரிசிக்கலாம் என்று

திருநெல்வேலி மாவட்டம் மன்னார் கோயில் தலத்தில் எழுந்தருளியுள்ளார் ராஜகோபாலசுவாமி. இது பெருமாளின் உற்சவர் பெயர். கருவறையில் கொழுவிருக்கும் மூலவர் வேத நாராயண பெருமாள் என்று போற்றப்படுகிறார். மன்னார் கோயில் என்ற இத்தலம் முற்காலத்தில் வீதபுரி என்று வழங்கப்பட்டது. பலா மரங்கள் நிறைந்து அடர்பணமாக காட்சியளித்த இந்த பகுதிக்கு பெருமாளின் சீரிய தொண்டர்களான பிருக முனிவரும் மார்க்கண்டேய முனிவரும் வருகை தந்தனர். பெருமாளின் பல அச்சவதாரங்களை பல கோயில்களில் தரிசித்த பின் இங்கு வந்து அவர்கள் பலாவனத்தில் எழிலை பார்த்து மகிழ்ந்து அங்கேயே எம்பெருமானை நோக்கி தவமிருக்க விரும்பினார்கள். அதன்படி காற்றையை சுவாசமாக புசித்து மிக கடுமையாக ஆழ்தவம் இயற்றினார்கள். பரந்தாமன் மனம் நெகிழ்ந்தார். அவர்களுடைய தவத்தை மெச்சி அவர்களுக்கு தரிசனம் அளித்தார். பார்க்கடல் வாசனை, வைகுண்ட பெருமாளை நேரில் கண்ட ஆனந்தம் அவர்கள் கண்களிலிருந்து மகிழ்ச்சி நீரை பெருக்கியது. அவ்வாறு தாம் தரிசனம் பெற்றதோடு அவர்கள் அமைந்து விடவில்லை. இதே கருணையை பகவான் அனைத்து பக்தர்களுக்கும் விஸ்தரிக்க வேண்டும் என்றும் பணிவுடன் கேட்டுக் கொண்டார்கள். தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அவர்களுடைய பரந்த மனப்பான்மையை வெகுவாக பாராட்டினார் பெருமாள். அவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்கு அந்த

0: மனதிலேயே அர்ச்சபதாரமாக நிலை கொண்டார்.
1: விஷ்ணு அவதாரம் கிருஷ்ண சைதன்ய வேத சன்மார்க்க பாதம், பக்த ஜன கோடி வந்து பணிகின்ற பரம சந்தான ரூபன்.
0: இந்த பெருமாள் வேதங்களை அருளும் வேதாரண்யனன் என்பதால் கல்வி கேள்விகளில் சிறந்து ஞானமடைய விரும்பும் யாவரும் இவரை வந்து தரிசித்தால் தமது நோக்கங்கள் ஈடேற பெறுகிறார்கள் என்பது ஆதிகாலம் தொட்டு வரும் ஆழ்ந்த நம்பிக்கை. வேதாரண்ய பெருமாள் தெற்கே தாமிரபரணியும் வடக்கே கடனானதியும் பாய நடுவே குளிர்ச்சி பொங்க அர்ச்சவதாரம் கொண்டிருக்கிறார். சுற்றிலும் வீதங்கள் ஒளி செய்ய மூலிகைகளை கொண்ட சுதையால் செய்யப்பட்ட உறவினராய் ஸ்ரீதேவி பூதேவி சமேத்திரராக காட்சியளிக்கிறார். இந்த கோயில் கருவறை தனி சிறப்பு கொண்டது. பெருமாள் நின்ற கோலம் கொண்டிருக்கிறார். கருவறையின் அஷ்டாங்க விமானத்தில் முதல் அடுக்கில் அமர்ந்த கோலத்திலும் அதற்கு மேலடுக்கில் சயின கோலம் என்று அபூர்வ காட்சி அருள்கிறார். இந்த தரிசனம் வேறெந்த பெருமாள் கோயிலிலும் காண கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. பெருமாள் சன்னிதிக்கு நேரெதிரி பிள்ளைத்தொண்டு என்று சொல்லப்படும் மிகவும் குறுகலான ஒரு பாதை காணப்படுகிறது. மகப்பேறு வேண்டி வரும் பக்தையர் வேதாரண்ய பெருமாளை உளமாற வேண்டிக் கொண்டு இந்த குறுப்பாதையில் சென்று வெளியேறினார்கள் என்றால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டுகிறது என்பது இத்தலத்தில் நிலவும் ஆழ்ந்த நம்பிக்கை. பெருமாளின் கருவறையை சுற்றி யானை தொண்டு என்ற அகலமான பிரகாரமும் அடுத்து பூனித்தொண்டு என்ற சற்றே ஒடுங்கிய பிரகாரமும் அமைந்திருக்கின்றன. உற்சவர் ராஜகோபால சுவாமிக்கு அருகிலேயே கருடாழ்வார் இடம்பெற்றிருப்பதும் இத்தலத்தின் தனி சிறப்பே. இங்கே முக்தியடைந்த குலசேகர ஆழ்வாருக்கு பெருமாளின் இடதுபுறத்தில் வெளிப்பிரகாரத்தில் கொடி மரத்துடன் கூடிய தனி சந்நிதி உள்ளது. சுற்று பிரகாரத்தில் நரசிம்மர், வேதவள்ளி, ராமானுஜர், மணவாள மாமுனி மற்றும் புவனவள்ளி ஆகியோரும் தனித்தனி சந்நிதிகளில் அருள் பெருக்குகிறார்கள். இதுவரை திருநெல்வேலி மாவட்டம் மன்னார்கோவில் ராஜகோபால சுவாமி கோயிலை தரிசித்தோம்.
2: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம், ஆர்ஆர் சிதம்பரசாமி. ஒரிஜினல் பல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: பள்ளிக்கூடத்துல எல்லாம் பேச போனேன்னு வைங்களேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளையை எப்படி சில விஷயங்கள் சொன்னாலும் கேட்காதுங்க, ஒரு போட்டி வச்சு விட்டுருவேன். ஒரு ஊரில் எல்லாம் மண்ணில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் நான், அவன் அப்படியே குழியை தோண்டி தென்னங்கட்டு வைக்கிற அளவுக்கு தோண்டிவிட்டான். யாரு மேலே கோபம்னு தெரியல அவனுக்கு, தோண்டிக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்க. அப்போ அவனுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஏவா நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படிமே. வள்ளலார் என்ன செய்கிறார்னா, சில சொற்களை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப போட்டு மனசில் பதிவு வைப்பார். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், கால் வண்ணம் அங்கு கண்டேன், கை வண்ணம் இங்கு கண்டேன், கம்பராமாயணம். அது என்ன, அது இது அடிக்கடி சொல்கிறோமே என்னன்னு தெரியுங்களா? ராமபிரான் நடந்து வர்ற போது கால் தூள்பட்டு அந்த துகள் பட்டு பாறை பெண்ணாக மாறிட்டான். அப்படியே வியப்போடு பார்த்துட்டு இருக்காரு யாரு, கூட வந்த விஸ்வாமித்திரர். எத்தனையோ தவிர அவர் தாண்டிட்டு போயிருக்காரு, மிதிச்சுட்டு போயிருக்காரு, ஒன்றும் ஆகலை. அவர் வர்ற வரைக்கும் காத்திருக்குது. கை வண்ணம் இங்கு கண்டேன், அந்த வில்ல முறிக்கிற காலத்தில் அதை பார்த்தேங்கிறார். வண்ணம்ங்கிற சொல்லு இன்னும் அழகாக சொல்றதா இருந்தா, ஒரே சொல் திரும்ப வர்ற மாதிரியான பாட்டு நிறையா இருக்குது. இதெல்லாம் அந்த சொற்களை எண்ணிக்கிட்டே வரணும், எத்தனை தடவை வருதுன்னு எண்ணிக்கிட்டே வரணும். வள்ளலார் இது மாதிரி செய்வார். எப்படின்னா, இப்போ முதனா பள்ளிக்கூடம் போயிருந்திருக்காரு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம் அப்படின்னு உடனே, என்ன வந்த அன்னைக்கே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு, நேராக வீட்டுக்கு போய் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு, எனக்கு வாத்தியார் வேற ஆள் வேணாம், நீ தான் வாத்தியார் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி அவரை வச்சுக்கிட்டு அந்த பாட்டை பாட ஆரம்பித்து பேசினாருன்னு சொல்லுவாங்க. அதில் அவர் ஒரு பாட்டில் எனக்கு என்னென்ன வேண்டும்னு கேட்குறாருங்க, வேண்டாம்னு சொல்லி கொடுத்தாங்க, வேண்டும்னு கேட்குறாரு. அந்த வேண்டும்ங்கிற பாட்டை நான் சொல்றேன். ஒருமையுடன் திருமலரிடம் நிற்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவுகளவாமை வேண்டும், பெருமை பெரும் நினைந்த புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெர் பிடி தொழுக வேண்டும், மதபான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பின்னாசை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கர் நந்தி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வேள வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலமோங்குகின்ற வேளே, தன்முக தெய்வமணி, உண்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. இப்ப குரல் வேகத்துக்கு விரல் வரணும், ஞாபகிச்சுக்கருங்க, அதுதான் மிருதங்கம். குரல் வேகத்துக்கு விரல் வரணும், விரல் வேகத்துக்கு கால் வரணும், அது பரதம். இது சாதாரணம் கிடையாது. எப்படி ஆடுறாங்க, எப்படி பேசுறாங்கன்னு பார்க்கணும். உண்டுங்கிற விஷயத்தை சொல்றேன் நான். வைணவ இலக்கியத்தில் ஒரு உண்டு உண்டு, சின்ன பாட்டு. நான் உண்டு, நீ உண்டு, நாம்

0: மம் பலவோத பாவுண்டு நெஞ்சே பயமுண்டோ, பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயிரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானுறவன் உண்டு. ஒருத்தர் சொல்றார், நான் உண்டு நாக்கு, நீ உண்டு, நாமம் பலவோத பாவுண்டு நெஞ்சே நெஞ்சே பயமுண்டோ, பூ உண்டு வண்டுரங்கும் சோலை உயர் அரங்கத்தே உலகை உண்டுரங்கு வானொருவன் உண்டு. நீருண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலமுண்டு, பலனமுண்டு, நிதி உண்டு, துதி உண்டு, மதி உண்டு, கதிகொண்ட நிலையுண்டு, நெறியும் உண்டு, ஊருண்டு, பேருண்டு, அணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, குடையும் உண்டு, உண்டுண்டு மகளவே உணவுண்டு, சாந்தம் ஒரு உளம் உண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மட்டுமல்ல செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்ட வண்டு கடம்பணியின் என்பத தியானம் உண்டாகில் அரசே, தாருண்ட சென்னையில் கந்தகோடத்தில் உள்ள தலம் ஓங்குகின்ற வேளே, தன்முக தெய்வமணி, உண்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. அதுலயும் முக்கியமா இன்னைக்கு மனப்பாடம் பண்ணலாமா வேணாமாங்கிறதுல வேண்டாம்னு பல பேர் சொல்றாங்க. மனப்பாடம் பண்ணுகிற சக்தி இருப்பதால் தான் நம்மால் ஜெயிக்க முடியும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
4: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. மே 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
3: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: திருச்சி சாரதாஸ்.
11: நேரம் மாலை 6:12. காற்றோடு இசைந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்பம் மலர்கள்.

நேரம் மாலை 6:18. நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று திருச்சி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் திருச்சி மாவட்ட நேர்களை இன்று இரவு 10 மணிக்கு வாங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். இணைந்திருக்கின்றோம் கதம்ப மலர்கள். கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8:00

மனதொடு ராகம் நாளை குழந்தைகளுக்காக 9 மணிக்கு வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் தெரிந்து கொள்வோம். உயர் இரத்த அழுத்தம் பற்றி சிறப்பு விருந்தினர் இருதவியல் வல்லுநர் மருத்துவர் பி சதீஷ்குமார் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் கருமாண்டம்பாளையம் குமார் பாலு அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள், உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல் வாழ்த்துக்கள்.

0: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஆரையூர் கிராமம் முத்துசாமி கன்னிமார் திருக்கோவில் திருவிழா
1: 40 ஆண்டுகளுக்கு பிறகு பூச்சாட்டப்பட்டுள்ளது. May 22 வெள்ளிக்கிழமை தீர்த்தமெடுத்தல், 23 சனிக்கிழமை பொங்கல் மாவிளக்கு, 24ஆம் தேதி கிடாவெட்டுடன் கோலாகலமாக நடைபெற உள்ளது.
0: திருவிழாவில் பக்தர்கள் பங்கேற்று குலதெய்வ அருள் பெற அன்போடு அழைக்கும் விழா குழுவினர்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடி

0: பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இணைந்திருக்கின்றோம் கதமமலர்கள் நேர்களின் இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்று திருச்சி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் அறிமுக நேர்கள் அழைக்கலாம் 24 24 24 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நம்முடைய திருச்சி மாவட்ட நேர்கள் 24 24 29 வரலாம். முன்னெடுப்பிற்கு 0 45 42. இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி

0: ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது. மேலும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரள மாநிலத்தில் 26ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18ஆம் தேதி 128வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியன்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி பெட்டோனியா, ஃபிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன், சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை

0: இன்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார்க், கஜகஸ்தானின் கிரிகோரி லொமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் மாலை 6:40. எழுந்திருக்கின்றோம். கதம்பமலர்கள்

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: கம்பு வறட்சியை தாங்கும் பயிர், கால்நடை தீவனத்திற்கும் கூடுதல் வருமானத்திற்கும் உதவுவதுடன் வைக்கோல் தட்டுப்பாட்டிற்கு மாற்றாக விளங்குகிறது. மேலும் கம்பு வளமானது மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மூலமாகும். இது பல்வேறு வகையான மண் வகைகளில் சாகுபடி செய்யப்படலாம். அவ்வகை நன்மைகள் கொண்டுள்ள கம்பின் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் கே. ஐயனார் அவர்கள்.
3: எல்லோருக்கும் வணக்கம். சிறுதானியங்களில் வந்து முக்கியமான பயிர் வந்து ஒரு கம்பு. இது வந்து ஒரு பழைய பயிர் தான், ஆனால் நாளடைவில் இதோடைய உற்பத்தியும் சரி நம்ம விளைவிக்கிறதும் சரி எல்லாமே வந்து குறைஞ்சி போச்சு. 1965 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உணவு பஞ்சம் வந்து ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பசுமை புரட்சி வந்து ஏற்பட்டது. பசுமை புரட்சியில் வந்து 1965 அப்புறம் நம்ம வந்து நெல்லுக்கும் கோதுமைக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்தோம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா சிறுதானியங்கள் உற்பத்தி வந்து குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த சிறுதானியங்கள் உற்பத்தி வந்து நம்ம வந்து மீட்டெடுக்கணும். இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியோர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து மருந்தே உணவு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சிறுதானியங்களுடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்ப்போம்னா, இப்போ சிறுதானியங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ சத்துன்னு சொல்லும்போது ஒரு 100 கிராம் ஒரு கையளவு உள்ள ஒரு தானியத்தை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன். ஒரு நாளைக்கு கையளவு உள்ளது ஒரு 100 கிராம்னு எடுத்துங்க. அந்த 100 கிராம் உடைய தானியத்தில் கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து 120 கிலோ கலோரி வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதாவது ஒரு ஆற்றல், நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறதுக்கு தேவையான ஆற்றல் வந்து கிடைக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படின்றது வந்து ஒரு 70 கிராம் 71 கிராம் அப்படின்றது கிடைக்கும். அப்புறம் புரதம் தேவைப்படுது, நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது இல்லையா, அதனால புரதம் வந்து ஒரு 3.5 கிராம் வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு நாளைக்கு. கொழுப்பு வந்து ஒரு 1 கிராம் வந்து அதில் கிடைக்கும். கார்போஹைட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 23 கிராம் வந்து அதில் கிடைக்கும். அப்புறம் நார்ச்சத்து 1.3 கிராம் வந்து இது கிடைக்கும். இது போக வேற ஏதாவது சத்துக்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னாக்கா இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து பார்த்தீங்கன்னாக்கா 0.63 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்புறம் துத்தநாகம் இது வந்து 0.91 மில்லிகிராம் கிடைக்குது. அப்போ சத்துக்கள் நிறைந்த தானியத்தை வந்து நம்ம சாப்பிடணும். இதையே நீங்கள் கம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ கம்பு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் பார்த்தீங்கன்னாக்கா 360 கிலோ கலோரி வந்து ஆற்றல் கிடைக்குது. இது வந்து நெல்லுலையும் சரி கோதுமையிலையும் சரி மக்காச்சோளத்துலையும் சரி மற்ற தானியங்களில் இல்லாத அளவுக்கு வந்து அதிகமான ஒரு ஆற்றல் வந்து இதில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அது போக வந்துட்டு புரதம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10%-12% வந்து புரதம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா பாலை விட 2 மடங்கு அதிகம். முக்கியமாக வந்து தானியங்கள் நம்ம சாப்பிடும்போது கொழுப்புகள் வந்து நமக்கு வந்து சேராது. தானியங்களில் வந்து கொழுப்பு இருக்கக்கூடிய ஒரே பயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கம்பு தான். இந்த கம்பில் வந்து கிட்டத்தட்ட 6%-7% வந்து நமக்கு வந்து கொழுப்பு இருக்குது. ஸோ இந்த கொழுப்பு இருக்கிறதுனால நமக்கு நன்மை பழக்கம் கொழுப்பாகவும் இருக்குது. அதே சமயத்தில் இது என்னன்னாக்கா மாவாக நம்ம செஞ்சு வச்சோம்னாக்கா அது வந்து கெட்டு போகிறதுக்கும் வந்து ஒரு காரணியாக இருக்குது. அது போக கார்போஹைட்ரேட் இருக்குது, நார் சத்து இருக்குது, நல்ல சத்துக்கள் வந்து இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து அதிக அளவில் வந்துட்டு பயனளிக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஒரு கோதுமை மாவோ இல்லை ஒரு அரிசி மாவையோ நீங்கள் அரைச்சிங்கனாக்கா கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு சேமித்து வைக்கலாம். அந்த மாவு வந்து கெடாமல் இருக்கும். ஆனால் இதே ஒரு கம்பு மாவு வந்து நீங்கள் அரைச்சிட்டு ஒரு மாதத்துக்கு அப்படியே வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், என்னாகுனாக்கா ஒரு துர்நாற்றம் அடிக்கும். கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, 6%-7% அப்படின்னா. அப்போ என்னாகுனாக்கா நம்ம மாவாக்கி வைக்கும்போது தானியத்துடைய அந்த சுற்று

சுவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அமிலம் என்ன ஆகுதுனாக்கா வெளியில் வந்துடுது. இந்த கொழுப்பு அமிலமும் அதுக்கடுத்து லிப்போலிட்டிக் என்சைம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, இது ரெண்டும் வினை புரிஞ்சு என்ன ஆகுது, அந்த மாவை வந்து கெடுத்துடுது. அப்போ வினை புரிஞ்சிருச்சுனாக்கா அதோடைய ஒரிஜினல் தன்மை மாறிடும், அப்போ ரொம்ப நாளைக்கு இதை வந்து நம்ம சேமித்து வைக்க முடியாது. அப்போ எத்தனை நாளைக்கு நம்ம சேமித்து வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் காற்று புகாத வண்ணம் ஒரு ஒரு பாலித்தீன் கையிலையோ இதில் வந்து அடைச்சி வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம். சரி, 1 மாதத்துக்கு நான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அது என்னென்னாக்கா, நம்ம வந்துட்டு ஒரு மால்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மால்ட்டிங் அப்படின்னாக்கா என்னென்னா, இந்த தானியத்தை வந்துட்டு ஊற வச்சுட்டு முளைக்க விடுறது, அப்புறம் சிறுசாக வந்து காய விடுறது, காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்துட்டு மாவாக்கிட்டீங்கனாக்கா மாவாக்கி அதை வந்து நீங்கள் வந்துட்டு சேமித்து வைக்கலாம். அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அந்த வினை ஏற்படுது இல்லைங்களா, அது வந்து தடுக்கப்படுது. நம்ம வந்துட்டு ஒரு 30 நாள் வரைக்கும் வந்து இது போல் வந்து மால்ட்டிங் பண்ண ஒரு மாவை வந்துட்டு சேமித்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பிளான்ச்சிங் டெக்னிக் அப்படின்னு இருக்குது. பிளான்ச்சிங் டெக்னிக்னாக்கா ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம காய்கறி எல்லாமே இருக்குது, ஒரு அடுப்பில் போட்டு என்னன்னாக்கா சுடுதண்ணியில் போட்டு வேக வைக்கிறோம் இல்லைங்களா. இப்போ சுடுதண்ணியில் வந்து நம்ம வேக வைக்கும்போது 5 நிமிஷம் அது போல் வேகும்போது கொதிநிலை அடையுது இல்லையா, அந்த கொதிநிலை அடையும் போது உடனே எடுத்துகிட்டு சில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டரில் அப்படியே அந்த பாத்திரத்தை வந்து மேலே வந்து காமிச்சோம்னாக்கா உடனே வந்துட்டு அது என்ன ஆகுனா ஃப்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஐஸ் கட்டிக்குள்ளே வைக்கிற போல அந்த வினை நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வினையை வந்து தடுத்துறோம். இதே ப்ராசஸ் தான் இங்கே நம்ம கம்புக்கும் பண்ணுறோம். இப்போ கம்பு மாவு அதே போல் வந்து அந்த சுடுதண்ணில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு முதல்ல வந்துட்டு கொதிநிலை அடைய வைக்கிறோம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு உடனே வந்து சில்லுன்னு உள்ள ஐஸ் வாட்டரில் வந்துட்டு அதை வந்து நம்ம அந்த பாத்திரத்தை இது பண்ணோம்னாக்கா அந்த வினை புரிஞ்சு நின்று போயிடும், பாதியிலே நின்று போயிட்டதுனால அதுக்கப்புறம் வந்து வினை புரியாது. இப்போ இது போல் உள்ள மாவை வந்து நம்ம வந்து ஒரு மாதம் வரைக்குமே வந்து பயன்படுத்தலாம். இது போக வந்து வெப்ப காற்றை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது போல் நிறைய டெக்னிக் இருக்குது. பட் என்னென்னாக்கா விவசாயிகள் வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து அரைச்சி ஒரு 10 நாளுக்குள்ளேயே வந்து சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உடனுக்குடனேவும் செய்யலாம், இல்லை சேமித்து வச்சும் செய்யலாம். இதுதான் வந்து இந்த சிறுதானியத்தில் உள்ள சத்துக்கள். சரி, சிறுதானியங்களாக என்ன நன்மைகள்லாம் வந்து நமக்கு வரும், நமது உணவு தட்டுகளில் வந்து சிறுதானியங்கள் ஏன் இடம்பெறணும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சரி, சிறுதானியங்கள் என்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து பருவ காலத்திற்கு வந்து ஏற்ற சிறுதானியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நினைக்கிற நேரத்துக்கு மழை பெய்யலை, அதிகமான வெயில் ஆகி போச்சு ரைட்டுங்களா, நம்ம எதிர்பார்க்குற நேரத்துக்கு நிலத்தில் வந்து எந்த ஒரு சத்துக்களும் இல்லை. அப்போ இவ்வளோ வந்து சீதோஷ்ண நிலை மாறி வரும் காலநிலைக்கு நெல்லோ இல்லை ஒரு கோதுமையோ நம்ம வந்து நம்பிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ மாற்றுப்பயிரை நம்ம யோசிச்சே ஆகணும். அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் வந்து நமக்கு வந்து மகசூல் கிடைக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா 4 மாதம் 5 மாதம் அது போலாம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. இப்போ 2 மாதம் ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே நமக்கு வந்து வேணும். இப்போ சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா கம்பு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற பயிர்களிலே 45 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெப்பநிலை வந்தாலும் அந்த ஒரு பயிர் வந்து தாங்கி வளரக்கூடிய பயிர். அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து குளிர்காலத்துக்கு ஏற்ற பயிர். இப்போ குளிர்காலத்துக்கு வந்து நம்ம வந்து சிறுதானியத்தை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அது வெள்ளத்தும் நெய்யோடையும் வந்து சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ சிறுதானியங்கள் வந்து ஏனைய சரியான உணவுகளோடு வந்து சேர்த்து சாப்பிடணும், சரிவிகிதமாக இல்லை. 20-25% தான் நீங்கள் வந்து சிறுதானிய உணவுகளை மற்ற உணவுகளுடன் கலந்து சாப்பிட்ணும் ரைட்டுங்களா. இது நான் 50% சாப்பிட்றேங்க சார், 75% அப்படின்னாக்கா இது வந்து ஒரு நாளைக்கு தான் சாப்பிட்லாம். குழந்தைங்களே நீங்கள் இன்றைக்கி கொடுத்தீங்கனாக்கா நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. அதையே வந்துட்டு ஒரு 10-25% நிறைய பேக்கரிஸ் நிறைய குக்கீஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் 10%-20% தான். இப்போ அதுக்கு வந்து நம்ம உற்பத்தி திறன் அந்த பொருளை வந்து நம்ம வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்கணும், அதே சமயத்தில் அதை வந்து எந்த ப்ரொபோஷனில் செய்யணும், அதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் சரி, இந்திய ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் சரி, சிறுதானியங்களை பற்றிய ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்து உங்களுடைய வீட்டு சமையலறையில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறுதானியங்கள் வந்து எல்லா வடிவங்கள்லையும் வந்து நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம். இப்போ கூழ் சரி, களி சரி, பாயாசம் செஞ்சு சாப்பிட்லாம். இப்படிலாம் சாப்பிடும்போது என்ன ஆகுனா சிறுதானியத்தை வந்து முளை கட்டி அதுக்கப்புறம் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து நொதிக்க வைக்கணும். இந்த ப்ராசஸ் மூலமாக பண்ணிங்கன்னா தான் அதில் கூடிய சத்துக்கள் வந்து வெளியே போகாமல் நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்லாம். சரி, அது போக வந்து இப்போ கிச்சடி செய்கிறாங்க, ரொட்டி செய்கிறாங்க, லட்டு செய்கிறாங்க, இதுக்கெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சூடுபடுத்துனீங்கனாக்கா அந்த முறையில் வந்து சமையல் முறையை பயன்படுத்தினீங்கன்னா அதில் உள்ள சத்துக்கள் வந்து வெளியே போகாமல் எல்லா காரணிகளையும் ஒன்று சேர்த்து நம்ம சத்துக்கள் அப்படியே இருக்கும், நம்ம வந்து சாப்பிட்லாம். ஏன்னா கொஞ்சம் தான் சாப்பிட போகிறோம் இல்லைங்களா. அப்புறம் இன்னொரு இது முக்கியமான இது, எல்லா தானியங்களையும் சேர்த்து ஒன்றா உண்ண வேண்டாம். இப்போ சிறுதானியங்களில் எடுத்துக்கணுமா கிட்டத்தட்ட 8 பயிர்கள் இருக்குது. சோளம் இருக்குது, கம்பு இருக்குது, அதுக்கடுத்து வந்து ராகி, அது நம்ம கேழ்வரகுன்னு சொல்கிறோம், அப்புறம் பனிவரகுன்னு சொல்கிறோம், வரகுன்னு சொல்கிறோம், தினைன்னு சொல்கிறோம், குதிரை வாலின்னு சொல்கிறோம் சரிங்களா. இத்தனை பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, சாமை சொல்கிறோம். சிறுதானியங்களை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாக்கா 8 பயிரும் ஒன்று சேர்த்துட்டு 5-5% சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்றேங்க சார்னாக்கா கண்டிப்பாக வந்து இது வந்து நல்ல முறையில் சாப்பிடக்கூடிய பொருள் அல்ல. அதனால் எல்லா தானியங்களுக்கும் ஏதோ ஒரு

0: உணவகையில் ஒன்று அல்லது இரண்டு இதுதான், ஒன்று சேர்த்துக்கிடுங்க இல்லைன்னா இரண்டு இதுதான், மேக்ஸிமம் ஒன்று தான். ஸோ அதே சமயத்தில் வந்துட்டு நம்ம நிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பல வகைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி எல்லாரும் நெல், கோதுமை, பருத்தி, மக்காச்சோளம் இந்த மேஜர் இதை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு மாறுதல் ஏற்படணும். இந்த குறுகிய கால பயிர்கள் வந்து ஒரு முறையான, வருடத்திற்கு ஒரு முறையான உங்கள் வயலில் நீங்கள் வந்து போட்டிங்கனாக்கா நிலங்களிலும் நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த பன்முகத்தன்மை வந்து ஏற்படும். சரி, இதை எப்படி நம்ம வந்துட்டு உற்பத்தி செய்கிறது, உற்பத்தி தொழில்நுட்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது வந்து மிதவெப்ப மண்டல பகுதிகளுக்கு ஏற்ற பயிர். இப்போ இந்திய அளவில் கடந்த ஆண்டு புள்ளி உரத்தில் பார்த்தாங்கனாக்கா கிட்டத்தட்ட 75 லட்சம் ஹெக்டரில் வந்துட்டு இந்த கம்பு மட்டும் வந்து பயிரிடுறாங்க. சரி, இதுலேருந்து 100 லட்சம் மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய தேவைகளுக்கு வந்து 10% கூட வந்து இல்லை. இதனுடைய உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னாக்கா 1400 கிலோ தான் சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து 7-10% கூட வந்து கிடையாது. அப்போ எங்கேயோ இருக்குது, நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ராஜஸ்தான் மாநிலம் தான் வந்து கம்பு உற்பத்தியில் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து அவங்க 55% மேலே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 45 லட்சம் ஹெக்டர் வந்து அவங்க மட்டுமே வந்து கம்பு தான் அவங்களுக்கு பிரதான பயிர். ஏன்னா ராஜஸ்தான் உங்களுக்கு தெரியும், வறண்ட மாநிலம் இல்லைங்களா, வெப்பக்காற்று அதிகமாக இருக்கக்கூடியது, அப்படி உள்ள இதில் வந்து தண்ணியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த பகுதியில் வந்து ஒரே பயிர் நல்லா வரக்கூடிய பயிர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பு தான் நல்லா வரும்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை கம்பின் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் பதப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் கே. ஐயனார் அவர்கள்.
3: நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 6 மணிக்கு. விடைபெறுகிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்தரைக்காடு டி. கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வானவீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கே, சிவராஜ், மகேஸ்வரி மற்றும் சதீஷ்.
3: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
4: பிரமாதம்,
3: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
4: சபாஷ் சபாஷ்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நேர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் 29 புதன்கிழமை முதல் மே மாதம் 5 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம். கடந்த ஏப்ரல் மாதம் 29 புதன்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இனிமையாக நகர்ந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் காலை வேளையில் உற்சாகமாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தனக்கான விருப்ப பாடலையும் கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், உசிலம்பட்டி பாபு, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன் மற்றும் திண்டுக்கல் மகாலட்சுமி.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 29 புதன்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பாராட்டத்தக்க பரிசு என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் மனம் நெகிழ தங்களது கருத்துக்களை பதிவு செய்தார்கள். பாராட்டத்தக்க பரிசு என்பது ஒருவரின் சிறந்த செயல்பாட்டை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்படும் சிறப்பு பரிசு என்று கூறலாம். சுருக்கமாக சொன்னால் ஒருவரின் அர்ப்பணிப்பு, மேன்மை மற்றும்

0: அவர்களுக்கு பங்களிப்பு ஆகியவற்றை பாராட்டப்படும் வகையில் வழங்கப்படும் விருதுகள் மற்றும் பரிசுகள் மிகவும் மதிப்புமிக்கவை. இது இன்னும் நம்மை மேன்மைப்படுத்தும் என்றும் அவரவர் தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாழுகை செய்த அறிவிப்பாளர் செல்வபாலா அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் நாகலகவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவியமுதன், திருவாளம்புழில் முனுசாமி கமலா தவமணி செல்வ கணபதி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் மற்றும் கல்யாணி.
1: அடுத்ததாக, கடந்த ஏப்ரல் மாதம் 29 புதன்கிழமை அன்று 10 வந்த நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பினை தாங்கி வந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சேலம் மாவட்ட நேர்கள் தனக்கு பிடித்தமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு பயணம் செய்தனர். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் செல்வராணி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மதுரை மணிநகரம் சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன் மற்றும் அக்ஷய மீனாட்சி. நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தருமபுரி மாவட்டம் கெங்குசெட்டிப்பட்டி பீமராஜன் மற்றும் கல்யாணி.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 30 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் யாதுமாகி என்ற தலைப்பில் வந்தது. நிகழ்ச்சியில் இந்திய குடிமை பணிகள் தேர்வில் மாநிலத்தில் 3 இடமும் இந்திய அளவில் 18 இடமும் பிடித்துள்ள கோயம்புத்தூர் ஆர். ஸ்ருதி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்வில் வெற்றியை எட்ட துடிக்கும் இளைஞர்களுக்கு பல தன்னம்பிக்கை விதைகளை விதைத்து சென்றார். நிகழ்ச்சியானது பயனுள்ளதாக அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாழுகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் தூத்துக்குடி முல்லைக்காடு பாபு சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி தொண்டையூர் பால்சாமி.
0: அடுத்ததாக கடந்த ஏப்ரல் மாதம் 30 வியாழக்கிழமை அன்று பகல் 1 அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடிதவழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் மதிய நேர இசை விருந்தாக வந்து சென்றன. பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மாவட்டம் ராயனூர் மனவை சாகுல் ஹமீத், தேனி மாவட்டம் சுப்பலாபுரம் முருகன், தேனி மாவட்டம் நாகுல கவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி கவியமுதன், மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணி மற்றும் சுகுந்தா.

0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, மோகன்குமார், கார்த்திகா, யஸ்மிதா மற்றும் தாமோதரன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் நல் வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக இந்த மாதம் மே 1 வெள்ளிக்கிழமை உழைப்பாளர் தினம் அன்று காலை 8 இசை ராகம் மீட்டிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உழைப்பாளர் தின வாழ்த்து தென்றலாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அன்பான வாழ்த்துக்களை ஆசையோடும் ஆனந்தத்தோடும் பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியில் வந்த பாடல்களும் இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா ஜெயகாந்த் அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். பெரியகுளம் நாகலட்சுமி இளங்கோ, திருப்பூர் மணவை சந்திரசேகர், திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் கோகுல் தேன்மொழி ரமேஷ், கெங்கச்செட்டிப்பட்டி குணசேகரன் பீமராஜன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் பாத்திமா ஃபாரூக் மற்றும் புதுத்தெரு ஜிப்ரலி பாபு.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 1 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் உழைப்பின் மகத்துவம் என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ஒவ்வொரு நேயரும் உழைப்பின் மகத்துவம் குறித்து தனது எண்ண கருத்துக்களை சுவாரஸ்யமாக பதிவு செய்தார்கள். உழைப்பு என்பது மனித வாழ்வின் உயர்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையான மிக சிறந்த பண்பாகும். இது உடலுக்கு வலிமை, அறிவு, வளர்ச்சி மற்றும் மனநிறைவை வழங்குகிறது. கடின சக்தியே ஒரு மனிதனின் உண்மையான சொத்து என்றும் தனது கருத்துக்களை கூறி சென்றார்கள் நம் நேயர்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மெர்லின் ரமேஷ் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். சேலம் மாவட்டம் காளையனூர் ரங்கசாமி, தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், சேலம் மாவட்டம் ஐயம்புதூர் கலைச்செல்வி, திருச்சி மாவட்டம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, தேனி ராணி, பெரியகுளம் சாந்தி ராஜபாண்டியன் விக்னேஷ்குமார், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் மற்றும் பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன் ஸ்ரீதேவி.

0: அடுத்ததாக இந்த மாதம் மே 2 சனிக்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு அரங்கேறிய பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் உலா வந்த நேயர்களின் கவிதைகள் அனைத்தும் சிந்திக்க வைத்தன. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒவ்வொரு கவிதையையும் கவிநயத்துடன் வாசித்த அத்துணை அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் திருநெல்வேலி பொன்ராணி சங்கர், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன், தொண்டையூர் பால்சாமி, திருச்சி திருமுருகன், பெரியகுளம் இளங்கோவன் மற்றும் நாகலட்சுமி.
1: அடுத்ததாக இந்த மாதம் மே 2 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் உயிரில் உறைந்தவை என்ற தொகுப்பில் நிலவோடும் முகிலோடும் என்ற தலைப்பில் 2 காதல் உள்ளங்களின் இசை பரிமாற்றங்களாக இரவு வேளையில் எங்கள் செவிகளுக்கு சுவையூட்டி சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், பெரியகுளம் சாந்தி, விக்னேஷ்குமார்.
0: அடுத்ததாக இந்த மாதம் மே 3 ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் 11 அரங்கேறிய லேக் FM நிகழ்ச்சியில் கொடைக்கானல் சுற்றுலா வந்த சுற்றுலா சொந்தங்களை கொடைக்கானல் பூங்காவில் சந்தித்து அவர்களுக்கான விருப்ப பாடல்களை வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் ராயனூர் சாகுல் ஹமீத், திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் அனிதா, திருநெல்வேலி பொன்ராணி சங்கர், உசிலம்பட்டி பாபு மற்றும் தூத்துக்குடி திருப்பதிராஜன்.
1: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.
3: சாமி

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக இந்த மாதம் May 4 திங்கட்கிழமை அன்று மாலை 5 இசைவாசம் வீசிய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒவ்வொரு இடைக்கால பாடல்களும் தேன் சிந்தும் இன்ப ராகங்களாக வந்து சென்றன. ஒவ்வொரு பாடலுக்கும் முகப்பில் கொடுக்கப்பட்ட கவிதைகளும் சிறப்பு. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஜெனிஃபர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா, ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, திருப்பூர் மனைவி சந்திரசேகர், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா அருண்மொழி சந்திரமோகன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் இளங்கோவன்.
1: அடுத்ததாக இந்த மாதம் May 5 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 7 அரங்கேறிய ஆசையலருக்கு கூ நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கட்சவி விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திப்பாக இருந்தன. பாடல்கள் அனைத்தையும் முழுமையாக கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஞானலட்சுமி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பெரியகுளம் சாந்தி, ராஜபாண்டியன், விக்னேஷ்குமார், திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் சுமதி முருகேசன், திருப்பூர் வெள்ளக்கோயில் அனிதா, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா லிங்கேஷ், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
0: நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த April 29 புதன்கிழமை முதல் இந்த மாதம் May 5 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோலையம்மா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

விண்ணப்பம் வழியாக விண்ணப்பிக்க கல்லூரியில் உதவி மையம் செயல்படுகின்றது. விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் இம்மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி.

திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா அட்டுவம்பட்டியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இக்கல்வியாண்டு 2026-2027 முதல் இருபாலர் கல்லூரியாக செயல்பட இருக்கின்றது. தற்போது முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாணவ மாணவியர் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tngasa.in. இணையதள

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம்.
1: அடுத்ததாக, கடந்த ஏப்ரல் மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 10 ஒளி உலா வந்த நினைவே சுகம் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வலம் வந்தது. பாடல்கள் கேட்பதற்கும் இனிமையாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் மகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அந்தோணி சாலமன் ராஜ்.
0: நம் கூடை பண்பலை 100.5 காலை முதல் இரவு வரை அரங்கேறும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தித்திப்பாக இருக்கிறது என பாராட்டி மின்னஞ்சல் பக்கத்தில் தனது என்ன பதிவை பதிவு செய்துள்ளார்கள் கவிதா மற்றும் சென்னை அன்புராணி. நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி. அவர் இந்த மாதம் 8 வெள்ளிக்கிழமை அன்று காலை 7 ஒழித்த சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய தக்கமுக்கு தர்பார் என்ற குறு நிகழ்ச்சி குறித்து தனது என்ன பதிவை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய தக்கமுக்கு தர்பார் நிகழ்ச்சியில் சீனாவில் உள்ள உலகிலேயே நீளமான பாலம் குறித்தும் அதன் நீளம் எவ்வளவு என்பது குறித்தும், மேலும் கடல் பாலம் எது என்பது குறித்தும், அதன் நீளம் என்ன என்பது குறித்தும் நகைச்சுவையாக பதில்களை பரிமாற்றம் செய்தார்கள். மேலும் இந்தியாவில் காணப்படும் நீளமான பாலம் எது என்பது குறித்தும் தெரிந்து கொண்டோம். அதாவது சீனாவில் உள்ள உலகிலேயே நீளமான பாலம் 164.8 கிலோமீட்டர், கடல் பாலம் 55 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் கோவையில் உள்ள 10 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம் கடல் பாலமான பாம்பன் பாலம் 2.2 கிலோமீட்டர் போன்ற நீளமான பாலங்கள் பற்றிய தகவல்கள் பயனுள்ள வகையில் அமைந்திருந்தன. மேலும் நகைச்சுவை உணர்வோடு பதிவு செய்த அறிவிப்பாளர்கள் கஜேந்திரன் மற்றும் கோபாலகிருஷ்ணன் இருவருக்கும் பாராட்டுகள் என தனது என்ன பதிவை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளை குழந்தைகளுக்காக 9 மணிக்கு வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினர் இருதவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் கருமாண்டம்பாளையம் குமார் பாலு அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வலம் வரருக்கும் நினைவே சுகம் இன்று பயணிக்க இருக்கிறது. திருச்சி மாவட்ட நேயர்களே, உங்களோடுதான் கோடை பண்பலையில். இனி வர இருக்கிறது இளையோரின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. பஞ்சதந்திரம், தை தை தத்தை என்ற இரண்டு விளையாட்டுகளோடு முன்பாக கேட்கலாம் செய்தி அறிக்கை.

0: இருப்பது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச்சு அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார்க், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது.

வென்றது. ஆசிய பளு தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் கொல்கத்தா அணி சற்றுமுன் வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 49 ரன் எடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. கோடை பண்பலை 100.5 மாணவர்களின் பங்களிப்பில் இப்பொழுது வளமர காத்திருக்கிறது இளமை பேசுகிறது. இன்னைக்கு 2 விளையாட்டுகள் நாம விளையாட போறோம். மாணவ கண்மணிகளே, தயாரா இருக்கீங்களா? என்னென்ன விளையாட்டு அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க. ஆமாங்க, இன்னைக்கு பஞ்சதந்திரம் தை தை தத்தை. பஞ்சதந்திரம் எப்படி விளையாடணும் அப்படின்னா, நாங்கள் வந்து ஏதாவது ஒரு பேரோ ஊர் பேரோ இல்லாட்டி பொருள் பேரோ நாங்கள் வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, வனம் காடு, அதில் என்னென்ன இருக்கும், சிங்கம் புலி கரடி அப்புறம் மரம் செடி கொடி இதெல்லாம் இருக்கும், இப்படி தான் நீங்கள் வந்து சொல்லணும். தை தை தத்தை எப்படி விளையாடணும் அப்படின்னா, ஒரே ஓசையுடைய சொற்களை நாம் சொல்லணும். எடுத்துக்காட்டுக்கு படி அப்படின்னு சொன்னால், கடி வடி அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு 4 எழுத்துக்களை வந்து சொற்களை நீங்கள் சொல்லணும். அறிமுகமானவர்கள் 24 24 24 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நம்முடைய மாணவ கண்மணிகள் 24 24 29 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைந்து வாருங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று முங்க நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நிகழ்ச்சிக்கு போலாமா? இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய முதல் மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: விளையாட்டு
0: பஞ்சதந்திரம் தை தை தத்தை. உங்களுக்கான விளையாட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம், தெரியுமா? வகுப்பறை, டேபிளுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அப்புறம் என்னென்ன இருக்கும் அங்க? யாரோ சொல்லித்தராங்களே பக்கத்தில், யார் சொல்லித்தரா? ஹரிப்ரியா தம்பி சொல்லித்தரா?
1: தம்பி.
0: அப்புறம் அப்புறம் நீங்களாம் வகுப்பறையில் இருக்கீங்க இல்லைங்களா? நேரம் டக் டக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஜன்னல் கதவு. ஹரிப்ரியா? ஆமாங்கண்ணா, நல்லா விளையாண்டீங்க. இணைப்பில் வந்ததற்கு நன்றி. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது.

0: உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நேரம் இரவு 8:15. பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்னைக்கு பஞ்சதந்திரம் தை தை தத்தை. எப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஹரிணி பேசுறேன் சார்.
1: ஹரிணி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்கம்மா. எப்படி போயிட்டு இருக்கு இந்த கோடை விடுமுறை?
2: உங்களுக்கான
1: விளையாட்டு வேற மூணு சொல்லிட்டீங்க.
2: எட்டு. கொட்டு.
1: என்னங்க?
2: கொட்டு.
1: கொட்டு.
2: கொட்டு.
1: அருமை அருமை, ரொம்ப அருமையா வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஹரிணி, இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளை குழந்தைகளுக்காக 9 மணிக்கு வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினர் இருதவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் கருமாண்டம்பாளையம் குமார் பாலு அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: நேரம் இரவு 8:22. பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. இன்னைக்கு நாம ரெண்டு விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்கோம். பஞ்சதந்திரம் தை தை தத்தை. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமலகோடியிலிருந்து கவின்குமார் பேசுறேன்.
0: கவின்குமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சூப்பரா.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேங்கண்ணா.
0: என்ன ஸ்பெஷல் இன்று கவின்?
1: சொல்லுங்கண்ணா.
0: நாங்க பேசுறது கேக்குதா?
1: கேக்குதுங்கண்ணா, சொல்லுங்க.
0: விளையாட்டுக்கு போயிடலாமா? உங்களுக்கான விளையாட்டு பஞ்சதந்திரம். சமையல் அறை.
1: காய்கறி கடை. சமையல் எரிவாயு. அடுப்பு. அந்த சமையல் சாமானங்கள். அம்மா இருப்பாங்க.
0: அம்மா இருந்தா தான் அங்க சமைக்க முடியும் இல்லீங்களா?
1: ஆமா.
0: அப்புறம் வேற என்ன இருக்கும்?
1: அப்புறம் சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்க இருக்கும்.
0: எல்லா பொருளுமே அங்க இருக்கும். அப்படினா தான் சமைக்க முடியும் இல்லீங்களா?
1: ஆமாங்க.
0: நன்றிங்க கவின்குமார். உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பரம்பரை 100.5. நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: நேரம் இரவு 8:27. மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. அறிமுக மாணவர்கள் 24, 24, 24 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நம்முடைய மாணவர்கள் 24, 24, 29 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0, 45, 42. இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மோகன பிரசாத்.
0: மோகன பிரசாத், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: மழை பெய்யுதா உங்க ஊர்ல?
1: கேக்கலனா?
0: மழை பெய்யுதா?
1: இல்ல
0: இல்ல.
1: ஆமா.
0: விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காடு, ஒரே ஓசை சொல்லுங்க.
1: மாடு, ஆடு, காடு, தேடு, ஓடு, அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான். அருமையா விளையாண்டுங்க, நன்றிங்க. உங்களுடைய பொழுதுபோக்கெல்லாம் என்ன தம்பி?
1: என்னங்க? ஃபோன் பார்ப்பேன்.
0: உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5. நன்றி. உள்ள யாருதான்

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசம் இல்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில்

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் இரவு 8:35 நிமிடம். காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு 2 விளையாட்டுகள் விளையாண்டுருக்கோம். பஞ்சதந்திரம் தை தை தத்தை. இப்போ நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய மாணவ கண்மணி யார்? இங்கிருந்து வருக. வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனில இருந்து அரங்கனை சார்.
0: என்ன பேருங்க? உங்க பேரு திரும்ப சொல்லுங்க.
1: அரங்கனை செல்வி சார்.
0: இந்த பேரு யார் வச்சா?
1: அப்பா சார் சார்.
0: இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்க பேரோட?
1: எஸ் சார்.
0: யாருக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க?
1: எங்க அம்மாக்கு சார்.
0: அம்மா பேரு?
1: அப்பாக்கு சார்.
0: அப்பா பேரு?
1: அருண்மனை மாரசாமி சார்.
0: சரிங்க சரிங்க, அந்த தொடர்புடைய பேரை வச்சிருக்காங்க இல்லைங்களா?
1: ஆமா சார்.
0: உங்களுக்கான விளையாட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சதந்திரம், விளையாடலாமா?
1: ஓகே சார்.
0: காடுகள்.
1: யானை.
0: அப்புறம்
1: மரங்கள்.
0: கொடிகள். வேற
1: எருமைகள். வேடன்.
0: குளங்கள்லாம் இருக்குமா?
1: எஸ் சார்.
0: சொல்லுங்க.
1: மரவெட்டி. மரக்கொத்தி.
0: அருவியெல்லாம் இருக்குமா?
1: இருக்கும் சார்.
0: எங்க இருந்து அருவியெல்லாம் உருவாகும்?
1: ஆறு.
0: காட்டுல இருந்தான உருவாகும், பெரிய பெரிய மலைகள்ல இருந்து. ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பன்மலை 100.5 இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 எளமை பேசுகிறது. இன்னைக்கு பஞ்சதந்திரம் தை தை தத்தையோடு.

0: 8:47 கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது, பஞ்சதந்திரம் தை தை தத்தையோடு. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ கண்மணி யார், எங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை.
0: ரூபாஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: விளையாடலாமா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படி.
1: விளையாடணும்,
0: ஒரே ஓசையில் சொல்லணும். படி.
1: கடி. தடி.
0: அப்புறம்
1: அடி. இடி.
0: தடி.
1: மடி. கடி.
0: அருமை, ரொம்ப அழகா விளையாண்டுங்க. நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு.
1: நன்றி.
0: இது உங்களுக்கான பரிசு பாடல் கோடை பண்பலை 100.5.

0: மக்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இதுவரை வளம் வந்தது கோடிப்பண்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஹரிப்ரியா, கவின்குமார், அருஞ்சொலி செல்வி, ஹரிணி, மோகன பிரசாத், ரூபாஸ்ரீ இவங்க எல்லாத்துக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். முயற்சி செய்தவர்களுக்கு நன்றிகள். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இன்று உங்கள் நட்பில் எழுத்துறைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

100.5 இன்று முன்னிரவு 11 மணிக்கு இரவு சிறகு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் அழைக்கிறது திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் வளம்பெறும் நாளை இரவு 8 மணிக்கு. நாளைய விளையாட்டு தொட்டு தொட்டு 1, 2, 3. கோடை பன்மனை 100.5 தொடர்கிறது கொடை தென்றல்.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இசை என்பது மானுட வாழ்வின் வினோதம். உணர்வுகளின் துல்லியத்திற்கும் உணர்தலின் நுட்பத்திற்கும் இடையிலான பெருங்கால அலசலை இசை சாத்தியப்படுத்தியிருக்கிறது. சுயத்தில் மூழ்கி கனிந்தபடி திரும்பி வராத பாதையின் இருளே ஒளியென புறப்பட்டு செல்கிற தீரா பயணம் இசை. இருந்த இடத்திலிருந்தபடியே நாடோடியின் உலாவலை பரிசலிப்பது இசையின் வசீகரம். வசீகர இசையில் கரையலாமா நேயர்களே, கோடை பண்பலையின் கொடை தென்றலில் தென்றலில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் சரியாக 9:08. இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது கொடை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது இயக்குனர் வசந்த் அவர்களின் இயக்கத்தில் 1990 வெளியான கீழடி கண்மணி திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களே கதாநாயகனாகவும் நடித்திருந்தார். கடற்கரையில் ராதிகாவும் எஸ்பிபியும் நடந்து வரும்போது கையில் கிடைக்கும் ஒரு காகிதத்தில் இடம்பெற்ற பாடலை பாட ஆரம்பிப்பார் எஸ்பிபி. பாடலின் இடையே மூச்சு விடாமல் பாடுகிறேன் என்று சொன்னீர்களே என்று ராதிகா கேட்க, நீளமான சரணத்தை மூச்சு விடாமல் பாடுவார் எஸ்பிபி. இதன் காரணமாகவே பெருமளவு முக்கியத்துவம் பெற்ற பாடல் இது. கேட்கலாமா நேயர்களே? மண்ணிலின்றி காதலன்றி.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுறேன்.
1: அழியாதது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா.
0: கோடையப்பம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: பொட்டு மேல பொட்டு வச்சு பொட்டாளில போற புள்ள,
0: ஏன்னா என்னுடைய பாடல்கள் நிறைய கோடையப்பம் நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க.

0: ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுடைய பாடல்களையும் கோடை எஃப்எம் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் தன்னுடைய ஒளிபரப்பு நடத்திக்கிட்டு இருக்குது.
1: உனக்கேன உனக்கேன பிறந்தேனே, உயிரேன உணர்வேன கலந்தேனே.
0: தொடர்ந்து கோடை எஃப்எம் சேவை வந்து நேயர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கோடை எஃப்எம்.

9:15 தொடரலாமா நேயர்களே? கொடை தென்றலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 1984 வெளிவந்த ரஜினி மாதவி நடிப்பில் வெளியான தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசைக்கு பஞ்சு அருணாச்சலம் பாடல்களை எழுதியிருந்தார். இந்த படத்தில் பாடல்களை எஸ்பிபி பாடியிருப்பார். அதில் காதலின் தீபம் ஒன்று பாடல் தனித்து தெரிந்தது. படமாக்கப்பட்ட விதம், எஸ்பிபியின் குரல் ஆகியவை இந்த பாடலை பல ஆண்டுகளுக்கு ரசிகர்களின்

நெஞ்சில் நீங்காத இடம் பிடிக்கச் செய்தது. இப்போதும் கூட தூரத்தில் எங்காவது இந்த பாடல் ஒலிக்கும் போது ஒரு இதமான அமைதியை மனதில் ஏற்படுத்தும். கேட்டுவிடலாமா நேயர்களே, காதலின் தீபத்தை ஏற்றுவதை?

வணக்கம், நான் இசையமைப்பாளர் வித்யாசாகர் பேசுறேன். கோடை பண்பலை கோடை பண்பலை ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்கு இருக்கிறது. 1982 வெளிவந்த பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடலை. இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த பாடல் இன்றளவும் மனதை ஈர்க்கும் பாடல்களில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையோ, நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள், விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் என்று ஒவ்வொரு வார்த்தையையும் வரியையும் செதுக்கியிருப்பார் வைரமுத்து. கேட்டுவிடலாமா நீர்களே இளைய நிலா பொழிகிறதே பாடலை?

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளை குழந்தைகளுக்காக 9 மணிக்கு வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினர் இருதவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் கருமாண்டம்பாளையம் குமார் பாலு அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் நாளை புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

நள்ளிரவு வேளையில் இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது 1980 வெளிவந்த நிழல்கள் திரைப்படத்திலிருந்து. இசைஞானி இளையராஜா அவர்களின் மந்திர இசையிலும் எஸ்பிபி அவர்களின் இனிய குரலிலும் பிறந்த ஒரு காலத்தால் அழியாத ஒரு மெலடி பாடல் இது. மாலை நேரம் எப்படி கவிதையாக மாறுகிறது என்று கேட்க வேண்டுமெனில் இந்த பாடலை ஒரு முறை காதால் கேட்டாலே போதும், நம் மனதில் புதுமையான மகிழ்ச்சியும் இனிய புத்துணர்ச்சியும் பொங்கச் செய்யும் எவர்கிரீன் மெலடியை கேட்டுவிடலாமா நேயர்களே?

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

நேரமிரவு 9:33. நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு வலம் வர இருக்கும் நினைவே சுகம் இன்று பயணிக்க இருக்கிறது திருச்சி மாவட்ட நேர்களோடு. கொடைத்தென்றலின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது 1985 வெளிவந்த உதயகீதம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் மனதை மீண்டும் மீண்டும் இசையில் மூழ்கெடுக்கும் அழகான மெலடி பாடல் இது. இசைஞானியின் மாயாஜால இசையும் SPB அவர்களின் குரலும் சேர்ந்தால் அது மேலும் மேலும் மெருகேறிவிடும் இல்லையா? கேட்டுவிடலாமா நேயர்களே சங்கீத மேகம் பாடலை.

0: வணக்கம், நான் ரேவதி பேசுறேன். கோடை வானொலி நிலையம் எத்தனையோ நேயர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம். தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம்.
0: கோடை எஃப்எம் 100.5 நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம்.

சில பாடல்களை கேட்கும்போதுதான் ஒரு தென்றல் வந்து நம் மனதை வருடுவது போல இருக்கும். சில குரல்களை கேட்கும்போதுதான் நம் நினைவுகளெல்லாம் மெதுவாக மலர்வது போல இருக்கும். அப்படியான ஒரு மாயாஜாலமான பாடல்தான் மௌனராகம் திரைப்படத்தில் வரும் மன்றம் வந்த தென்றலுக்கு என்ற இந்த பாடல். இசைஞானி இளையராஜாவின் மென்மையான இசையில் எவர்கிரீன் குரல் கொண்ட எஸ்பிபி அவர்களின் குரல் நம்மை அப்படியே மயக்கி விடுகிறது. கேட்டு விடலாமா நேயர்களே மன்றம் வந்த தென்றலை?

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரத்வாஜ் பேசுகின்றேன். கோடை பண்பலை 100.5, அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சிறந்த சேவை அளித்து வரும் கோடை பண்பலை 100.5 மீண்டும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

வானலைகளில் இசை வண்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் இசைக்கு இருக்கிறது 1990 இயக்குனர் கே ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் வெளிவந்த கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இயக்குனர் உதயகுமார் அவர்களே எழுதியதோடு மட்டுமல்லாமல் எஸ்பிபியின் குரலில்தான் பதிவு செய்ய வேண்டும் என்று பல நாட்கள் காத்திருந்தாராம். பாடலின் முதல் சரணம் முடிந்தவுடனே வரும் அந்த புல்லாங்குழல் இசையை கேட்டுத்தான் பாருங்கள் நேயர்களே, மனதை சொக்க வைத்துவிடும். கேட்கலாமா?

0: இசையை கேட்டுத்தான் வாருங்கள் நேயர்களே, மனதை சொக்க வைத்துவிடும். கேட்கலாமா?
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

நேரமிரவு 9:51. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து. இந்த படத்தில் கார்த்திக், ஜிஜி மற்றும் பலர் நடித்திருந்தனர். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எஸ்பிபியே பாடியிருந்தார் என்பது கூடுதல் சிறப்பு. அதிலும் குறிப்பாக வித்தியாசமான இசையமைப்பால் தனித்துவமாக

காதல் நினைவுகளை காற்றலைகளில் கானம் பாடும் பாடல்கள் காலத்துடன் இறுக பிணைக்கப்பட்டவை. அந்த பாடல்களை கேட்கும்போது குறிப்பிட்ட அந்த காலத்திற்கு நம்மை அழைத்து சென்றுவிடும் தன்மை கொண்டவை. அவ்வாறான இனிய பாடல்கள் குளிர்காற்றில் பரவும் வயலினிசை போல இதயங்களை உருவியதா நேயர்களே? மீண்டும் தென்றலிசைக்கும் நாளை இரவு 9 மணிக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் பி.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. அமைதியான இரவு பொழுது, வெண்மையான மேக கூட்டங்கள், சில்லென்று வீசும் தென்றலோடு இசைப்பாட வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகமானது காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மாவட்டம், தமிழ்நாட்டின் மைய பகுதியாகவும் கலாச்சார மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நகரம், துப்பாக்கி தொழிற்சாலை அமைந்துள்ள மாவட்டம், பிரசித்தி பெற்ற மலைக்கோட்டை அமைந்துள்ள மாவட்டம். இந்தியாவின் தூய்மையான 10 நகரங்களில் இந்த மாவட்டமும் ஒன்று. ஆமாங்க, திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இப்பொழுது வளமர காத்திருக்கிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சியில். அறிமுக நேயர்கள் 24 24 24 மற்ற வழக்கமாக பேசக்கூடிய நம்முடைய திருச்சி மாவட்ட நேயர்கள் 24 24 29 வரலாம். முன்னிணைப்பிற்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: நேரம் இரவு 10:07. இரவோடு உறவாடி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வர்க்க வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்கயா, யார் பேசுறீங்க?
1: எல்லாருமே
0: நல்லா இருக்காங்கய்யா. என்ன பாடல் கேட்கலாம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் தொட்டியம் குன்றாக்காம்பட்டி பி குண்டுமணி சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இந்த மலையூர் மாவட்டம் வந்து சின்ன பொண்ணே சேலைங்கிற பாடல் தான்.
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்கய்யா.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:12. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்று திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் அன்பு நேயர் யார் இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கய்யா?
1: திருச்சி மாவட்டம் திமுக்களம் சிவகுமார் சார்.
0: சிவகுமார் ஐயா, என்ன பாடல் கேட்கலாங்கய்யா?
1: எனக்கு சின்ன கவுண்டர் படத்துல இருந்து முத்துமணி மாலை.
0: இதோ உங்களுக்கான பாடல். நன்றிங்கய்யா.
1: ஓகே, நன்றி.

கோடை எஃப்எம் தமிழிசை துறையில் பின்னணி பாடகி என்ற முறையில் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: நேரம் இரவு 10:18. இணைந்திருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 திருச்சி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம். நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேயர் வர்க வணக்கம்.
1: நேர்களுக்கும் நினைத்தார்க்கம் நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன். நான் திருச்சி 21 தென்னிலிருந்து என் பெரியசாமி. ஐயா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்கய்யா. நீ எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க ஐயா.
0: என்ன பாடல் கேட்கலாம் ஐயா?
1: ஐயா எனக்கு பகல் நிலவுல இருந்து பூமாலையே தோல் சேரவா
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்கய்யா. நன்றி.

0: நேரம் இரவு 10:23. இணைந்திருக்கின்றோம் திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றைய நினைவே சுகம். இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: என் பேர் கார்த்திகா சார்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டத்தில் இருந்து பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
1: சார், முதல் மரியாதை படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் சார்.
0: பாடல் உங்களுக்காக, நன்றிங்கம்மா.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு மனதொடு ராகம், நாளை குழந்தைகளுக்காக 9 மணிக்கு வானவில், நாளை தந்திருக்கும் வண்ணம் தெரிந்து கொள்வோம் உயர் இரத்த அழுத்தம் பற்றி. சிறப்பு விருந்தினர் இருதவியல் வல்லுநர் மருத்துவர் வி சதீஷ்குமார் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு லேக் எஃப்எம் ஏரிச்சாலையிலிருந்து, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளை ஈரோடு மாவட்டம் கருமாண்டம்பாளையம் குமார் பாலு அவர்களின் தெரிவில், மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ், இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு, இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்காக. இணைந்தே இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திடுங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: 10:30 காற்றோடு இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இப்போ இணைப்பில் காத்திருக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் அருவத்தூர் கிராமத்தில் இருந்து அழகனாச்சியார் பேசுறேங்க சார்.
0: என்ன பாடல் வேண்டுமா?
1: ரோஜா படத்துல இருந்து காதல் ரோஜாவே பாடல் வேணும் சார்.
0: பாடல் அனைவருக்காகவும். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க சார், மிக்க நன்றி சார்.

0: இரவின் பயணமாய் 10:35 திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம். பழங்கள் ஹலோ.

0: 10:40 எழுந்திருக்கின்றோம். திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வர்க்க வணக்கம்.
1: ஐயா வணக்கங்க.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: முஸ்ரி மலைப்பபுரத்துல இருந்து திருமுருகன் பேசுறேங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்க?
1: என் அன்பு மனைவிக்காக மற்ற நேயர்களுக்காகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வந்து கை கொடுக்கும் கை பாடினா அவர்கள் பாடிய
0: பாடல் உங்களுக்காக. நன்றிங்கய்யா.

0: இணைந்திருக்கின்றோம். கோடை பான்மலை 100.5 நினைவே சுகம் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் பர்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், இந்த பூண்டு காங்க நகர்லேருந்து தாரநல் வந்து பூண்டு
0: என்ன பாடல்
1: கோடைமலை இசைமலை சங்கீதமலை பொங்கி கொண்டிருக்கும் கோடைப்பமலைக்கு இரவு நேர வணக்கம். எமினம்மாலிருந்து சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்.
0: இதோ பாடல், நன்றிங்கய்யா.

0: 10:51 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வர்க, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சொத்தியம் ஆணைக்கல்பட்டி.

திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இதுவரை வளம் வந்தது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திருச்சி மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் பலம் வரும் நாளை இரவு 10 மணிக்கு விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. தாலாட்டு பாடும் தாயின் கரம் போல மெதுவாக தழுவி செல்கிறது இரவின் நிசப்தம். அதன் அமைதியின் ஆழத்தில் நிழலாக உறிந்து நட்சத்திர திரையில் கனவுகளை வரையும் இந்த இரவு சிறகு நாள் முழுதின் சோர்வை அதன் மடியில் இட்டுவிட்டு மெல்லிசை தாலாட்டில் மனதை துயில் கொள்ள அனுப்புவோமா நேயர்களி? கோடை பண்பலையின் இரவு சிறகோடு சிறகில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல் நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.

இனிய பாடல்களை இசைத்து இரவை இனிமையாக்கி நிறைவு பெறுகிறது இரவு சிறகு. மீண்டும் சிறகு பிரிக்கும் நாளை இரவு 11 மணிக்கு. மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்று வட்டார நேர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸிலும், நமது அசைக்க முடியாத அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948 வைசாக 27 பரபாவா வைகாசி திங்கள் 3 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, மே மாதம் 17 தேதி, 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 4:56.

நேர்களே, நித்தமும் நம்மை காத்து வழி நடத்தும் இறைமையை இசைப்பாக்களால் போற்றி துதித்திட இணைகிறது 100.5 அருள்மாலை.

நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மாலை